0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Hey Anthony, therike Leo evlo naal dhaan theduve pesama Tamil FM on panna paatachu kekpom.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் FM. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: Star of the month.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நமக்கு வேண்டும் என்கிற விஷயங்களை தேடி தேடி நம்மிடத்தில் சேகரித்துக் கொள்ளுகிறோம். அது கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், நல்ல மனிதர்களினுடைய நட்பு, தோழமை, உறவு, நாம் அன்றாடம் பயன்படுத்துவதற்கு தேவைப்படுகிற பொருட்கள், இப்படி இது நமக்கு வேண்டும், இது இருந்தால் நமக்கு சௌகரியமாக இருக்கும் என்று எதெல்லாம் நமக்கு தோன்றுகிறதோ அவற்றை நாம் சம்பாதிப்பதற்கு, நமதாக்கிக் கொள்வதற்கு நாம் பெரும் முயற்சிகளை எடுக்கிறோம், அதிலே வெற்றி பெறுகிறோம். உண்மையில் அது பாராட்டுக்குரிய ஒன்று. அதைவிட சிறந்த ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமாக அதை நாம் செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? நமக்கு வேண்டாதவைகள் என்னவோ அவற்றை கண்டிப்பாக, உறுதியாக, திடமான மனநிலையோடு நம்மை விட்டு விலக்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். வேண்டியதை சேகரித்து நம் வாழ்க்கையெங்கும் நாம் நிரப்பிக் கொள்ளுகிறோமே, அதைவிட முக்கியமானது வேண்டாதவற்றை, நமக்கு தீமை தரக்கூடியவற்றை, நமக்கு சிறிதும் உபயோகமில்லாமல் நம் வாழ்க்கையை அடைத்துக் கொண்டிருப்பவற்றை நம்மை விட்டு வெளியேற்றுவது. உண்மையில் அதற்கு தேவைப்படுகிற மன உறுதி நம்மிலே பலரிடத்தில் இல்லை. சரி என்று சொல்வதற்கு தயாராக இருக்கின்ற நம்முடைய மனம் வேண்டாம் என்று மறுப்பதற்கு பல நேரங்களிலே பெரும் தயக்கம் காட்டுகிறது. த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ என்று தத்துவவாதிகள் அதை ஒரு கலையாகவே சொல்வார்கள். வேண்டாதவற்றை மறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். அது நமக்கு ஏதோ கெடுதல் செய்கிறது என்று தெரிந்துமே கூட சில பழக்க வழக்கங்களை விட்டுவிட மனமில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருப்போம். அந்த பொருளால் நமக்கு பயனில்லை என்று தெரிந்தும் கூட அதை எடுத்து தூர வீசாமல் அப்படியே ஒரு ஓரத்தில் வைத்திருப்போம். சில மனிதர்களால் நமக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட அவர்களை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்து யோசித்து நமக்கு நாமே அச்சுறுத்தலை உருவாக்கி கொண்டிருப்போம். உண்மையில் நாம் நலம் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது போன்ற வேண்டாத விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நம்மை விட்டு விலக்குவதற்கு தேவைப்படுகின்ற மன உறுதியை கட்டாயம் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அனாவசியமாக பேசுபவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை வீணாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நமக்கு வேண்டாம் என்பதை வேண்டவே வேண்டாம் என்று உறுதியாக சொல்லுகின்ற மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது நாம் வாழ்க்கையிலே மென்மேலும் உயர்வதற்கு கட்டாயமான, அவசியமான ஒன்று. இந்த நாளிலே அப்படியும் நமக்கு தீமை தருகின்ற எது ஒன்றாக இருந்தாலும் அதை நம் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி அந்த வெற்றிடத்திலே நல்லதையெல்லாம் நிரப்பிக் கொள்ளுகின்ற நாளாக இந்த தினம் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல் இது புத்தம் புது காலை.

0: info 타물 FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு ஏதேனும் அளவுகோல் உண்டா? இவர்கள் மீது அன்பு செலுத்தலாம், இந்த அளவிலே அன்பு செலுத்தலாம், இதற்கு மேல் அன்பு செலுத்தக்கூடாது, இப்படி நமக்கு வழிகாட்டுவதற்கு ஏதேனும் விதிமுறைகள் உண்டா என்று கேட்டால், ரூமி அவர்கள் சொல்கிறார்கள், அன்பை வெளிப்படுத்துவது என்பது ஆகாயத்திலிருந்து மழை பொழிவது போல இருக்க வேண்டும். மழை நாம் மலை மீது பொழிகிறோமா, அல்லது அடர்ந்த காட்டிலே பொழிகிறோமா, நதி மீது விழுகிறோமா, கடல் மீது விழுகிறோமா, சமதளமா, சாக்கடையா, எதை பற்றியும் அந்த மழை கவலைப்படுவதில்லை. எல்லோருக்கும் பொதுவாக அந்த மழையானது பொழிவது போலத்தான் மனிதர்களாகிய நாம் அன்பு செலுத்துகின்ற அந்த மனதின் நிலையும் இருக்க வேண்டும். இவர் மீது அன்பு செலுத்தலாம், இவர் மீது செலுத்தக்கூடாது என்று நீங்கள் எதை வைத்து சிந்திப்பீர்கள்? இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்பதை வைத்திருக்கலாம். அல்லது ஒருவராலே நமக்கு பலன் கிடைக்கும், இவராலே நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. நமக்கு பலன் தரக்கூடியவர்கள் மீது அன்பு செலுத்துவதும், நமக்கு பலன் செய்யாதவர்களுக்கு அன்பை செலுத்த நாம் மறுப்பதும் என்பது அன்பிலே சுயநலம் என்கின்ற விஷம் கலப்பதற்கு சமம். பெரும் பாத்திரம் நிறைய பால் வைத்து அதிலே ஒரு சொட்டு விஷம் விட்டாலும் ஒட்டுமொத்த பாலும் பயனற்று போகும். அதுபோலத்தான் அன்பிலே சுயநலம் கலக்குமேயானால் அன்பினுடைய பரிசுத்தன்மை காணாமல் போகும். ஆகவே எல்லோர் மீதும் அன்பு செலுத்துவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் என்கிறார் ரூமி அவர்கள். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால், பெரும் பெரும் அருளாளர்கள் எல்லாம் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் மனிதர்களையும் கடந்து தாவரங்களின் மீது கூட அன்பை செலுத்தினார். முல்லைக்கொடி தரையிலே படர்ந்து கிடக்கிறதே என்று அதற்கு தேரை கொடுத்தார் ஒருவர். முல்லைக்கு தேர் தந்த வள்ளல் பாரி, மயில் குளிரிலே நடுங்குகிறதே என்று தன்னுடைய பொன்னாடையை எடுத்து அதற்கு போர்த்தி விட்டார் பேகன் என்றொரு வள்ளல். இப்படி மற்ற உயிர்களின் மீதே அன்பு செலுத்த முடியும் என்றார். சக மனிதர்களின் மீது நம்மால் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்ட முடியாதா என்ன? மனுநீதி சோழனுடைய வரலாறு, தன் கன்றை இழந்து அந்த பசு வாடுகிறது என்றால் என் பிள்ளையை இழந்து நானும் வாடினால்தானே, அதற்கு நான் நியாயம் செய்ய முடியும் என்றெல்லாம் சிந்தித்த மனித மனம் அது. ஆகவே பெற்றுக்கொள்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அன்பை கொடுப்பது என்னுடைய தன்மை என்று நாம் நம்மை பற்றி முடிவு செய்து அதிலே தீர்மானமாக இருந்து எல்லோர் மீதும் அன்பு பாராட்டுகின்ற ஒரு பரந்த நோக்கத்தை நமதாக்கி கொண்டால், அந்த எண்ணமும் அதன் மூலமாக நம்மிடம் இருந்து வெளிப்படுகிற அன்பும் முதலில் நம் வாழ்க்கையை அழகாக்கும். பிறகு நாம் யார் மீதெல்லாம் அன்பு செலுத்துகிறோமோ அத்தனை பேருக்கும் அது நன்மை செய்யும். எங்கும் நன்மை பரவ அன்பு நம்மிடமிருந்து எங்கும் பரவ வேண்டும், பாரபட்சம் இல்லாமல். அது ஒன்றே வழி. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல். இது புத்தம் புது காலை.

பாட்டு

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்று வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 1866 ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரோலர் ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐஸ் ஸ்கேட்டிங், ஐஸ் ஹாக்கி இந்த மாதிரி பனித்தளத்திலே சறுக்கி கொண்டே விளையாடக்கூடிய விளையாட்டுகள், அவற்றிற்கான ஒரு விளையாட்டு களம் இருக்கும் இல்லையா, அதற்குத்தான் ரோலர் ரிங்க் அப்படின்னு பேரு. உள் விளையாட்டு அரங்கத்தை போல முழுவதும் பாதுகாப்பாக மூடப்பட்ட ஒரு சூழலிலே பனிப்படர்ந்த தேசங்களில் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய இது போன்ற ஒரு விளையாட்டு களம் முதன் முதலாக இங்கிலாந்தினுடைய ரோட் தீவில் இருக்கக்கூடிய நியூ போர்ட் நகரத்திலே உருவாக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1874 ஹாரி எஸ் பார்மலி அப்படிங்கிற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் ஸ்பிரிங்க்லர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய பெரிய கட்டிடங்கள்ல, வியாபார நிறுவனங்கள்ல, தொழிற்சாலைகள்ல, அலுவலக பகுதிகளில் நம்ம பார்த்துருக்கலாம், மேலே இருந்து ஒரு சின்ன குழாய் போல ஒன்று இருக்கும், திடீரென்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் அந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே உடனடியாக அந்த இடத்திலே தண்ணீர் பாய்ச்சி வெப்பத்தினுடைய பரவலை, தீயினுடைய பரவலை தடுக்கக்கூடிய ஒரு கருவி இருக்கும், தானியங்கி கருவி அது. அதற்கு தான் ஸ்பிரிங்க்லர் ஹெட் அப்படின்னு பேர். குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் அந்த பகுதியினுடைய சூழல் மாறுமையானால் உடனடியாக செயல்பட்டு நீரை பாய்ச்சி தீயின் பரவலை அது தடுக்கும். இந்த கருவியை திரு பார்மலி அவர்கள் முதன் முதலாக கண்டறிந்து காப்புரிமை பெற்ற தினம் இன்றைய தினம். அதே போல 1896 ஹார்வி ஹப்பிள் அப்படிங்கிற ஒரு அறிஞர், நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சார பல்ப் இருக்கு இல்லையா, அதிலே பயன்படுத்துவதற்காக வந்து வித்தியாசமான ஒரு சாக்கெட், அதாவது அந்த பல்பை மின்சாரத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு உபகரணம், அதுல ஒரு சங்கிலியை அவர் இணைத்திருந்தார். உயரத்தில் இருக்கக்கூடிய மின்சார பல்பு அது ஒளிர்ந்து கொண்டிருக்கும் போது அதை நாம் கீழே இருந்தபடி அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து அணைப்பதற்கோ, அல்லது அணைந்திருக்கிற பல்பை இந்த சங்கிலியை பிடித்து இழுத்து ஒளிர வைப்பதற்கோ உதவியாக இருக்கின்ற விதத்திலே தன்னுடைய உபகரணத்தை அவர் வடிவமைத்திருந்தார். அப்போது மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு கண்டுபிடிப்பு அது. பிற்காலத்திலே ரிமோட் கண்ட்ரோல் போல தூரத்தில் இருந்தபடி மின்சார உபகரணங்களை எல்லாம் நாம் இயக்குவதற்கான ஒரு தொழில்நுட்பம் வளர்வதற்கு இது ஒரு உந்துதலாக நிச்சயம் இருந்திருக்கும். இதை போல பல அற்புதமான துவக்கங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிகழ துவங்கிய தினம் இன்றைய தினம். அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல பல பல ஆக்கப்பூர்வமான ஆரம்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தினத்திலே நடைபெறட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல், இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 தரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையிலே நாம் பல கடினமான சூழல்களையும் கடந்து வந்திருப்போம், மிக மகிழ்ச்சியான சூழல்களையும் கடந்து வந்திருப்போம். இந்த இரண்டிலே மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது மகிழ்ச்சியான சூழ்நிலைகளைத்தான். ஏனென்றால் அது மனதிற்கு பேரானந்தத்தை கொடுக்கிறது. அந்த ஆனந்தத்தின் ருசி மீண்டும் மீண்டும் அதை நாம் சுவைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை, ஆவலை நமக்கு தூண்டுகிறது. அப்படி என்றால் இந்த கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்தோமே, அவற்றால் நமக்கு எதுவும் நன்மை இல்லையா? பிரச்சனைக்குரிய விஷயங்கள், பெரும் சவாலாக நமக்கு அமைந்த சூழ்நிலைகள், அவற்றை கடந்து வந்ததிலே நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? அந்த நேரத்திலே பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானோம், பெரும் இக்கட்டை நெருக்கடியை நாம் சந்திக்க வேண்டியிருந்தது, உண்மைதான். ஆனால் ஒன்றை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கின்ற மன வலிமை, இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய திறமைகள், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், இவையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையிலே எதிர்கொண்ட கடினமான சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஏற்பட்டது. இதை மறக்க முடியுமா? வெளிச்சமான பாதையிலே நடந்து வந்ததை காட்டிலும் இருளான பாதை ஒன்றை தாண்டி வந்த நாள் இன்றைக்கும் உங்கள் நினைவிலே இருக்கும். அதற்கு முன்பு வரை அப்படி ஒன்றை எதிர்கொள்வதற்கான துணிவு உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் ஒரு நாள் அதை நீங்கள் செய்துவிட்ட பிறகு இப்போது உங்களுக்கு அதற்கான துணிவு இருக்கும், தைரியம் இருக்கும். அதுபோன்ற சூழலை எதிர்கொள்ள வேண்டி வந்தால் நீங்கள் நிச்சயம் அச்சம் கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் அதை கடந்து வருவதற்கான வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அந்த தருணம், பிரச்சனைக்குரிய அந்த தருணம், சவாலாக இருந்த அந்த தருணம், மிக கடினமான அந்த சூழ்நிலை உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது இல்லையா? மகிழ்ச்சியான தருணங்கள் நம் வாழ்க்கையில் அநேகம் வர வேண்டும், அதிலே மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதற்கு ஊடாக சில சவாலான தருணங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதுதான் வாழ்க்கையினுடைய தன்மை. அந்த சூழ்நிலைகளும் கூட நாம் தெளிவாக இருந்தால் நமக்கு நன்மையே செய்யும். இதை நாம் எப்போது தெளிவாக உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அதற்கு பிறகு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கண்டு நாம் கலங்க மாட்டோம், அது வரக்கூடாது என்றெல்லாம் நாம் வேண்டிக் கொண்டிருக்க மாட்டோம். வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு துணிவு, அழகான ஒரு கம்பீரமாக நம்மிடத்திலே வந்து நிறையும். அப்படியாக இன்றைய தினம் நாம் எதிர்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான சூழல்களும் சவாலான சந்தர்ப்பங்களும் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக அமைகின்ற அளவிற்கு அற்புதமான மனநிலையோடு இந்த தினத்தை நாம் எதிர்கொள்வோம். நடக்கப்போவது எல்லாம் நிச்சயம் நம் நன்மைக்கே என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

காலை வணக்கம். 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் திஸ்? என்ன நடக்குது வெளியில? என்ன வெதர் இது? ஐயோ, காலையில வந்து நம்மளை ஏமாத்திருக்கும் இந்த மாதிரி வெதர்லாம் தான். பிளஸ் நம்ம யூஸ்வலி எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரியும், வெளியில் வெளிச்சத்துடைய அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நானே கொஞ்சம் ஏமாந்துட்டேன். விடியல போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா விடிஞ்சாச்சு. நான் எழுந்திருக்க வேண்டிய நேரம் தாண்டி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேற தூங்கியாச்சு. இருந்தாலும் ஆன் டைமுக்கு வந்துட்டேன். ஏன்னா வெளியில் ஐ வில் பிளேம் இட் ஆன் த வெதர் பிகாஸ் சன் பாருங்க இன்னும் வரவே இல்லை. ஒரு வாட்டுக்கு ஜாலியாக உள்ள அப்படி இழுத்து போத்தி மூடி தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. வெளியில் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு. பயங்கர கிளவுடியா இருக்கு. சிட்டி ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அதுவும் அந்த மாதிரி ஒரு வெதருக்கு இப்போ மாறாலிருந்து ஓ அழகே பாட்டோட ஆரம்பிச்சது. இட்ஸ் சம்திங் லைக் சோ நைஸ். ஒரு பயங்கர பிஸியான ஒரு வீக் டே, வாரத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாள், பிஸியாக இருக்கிற ஒரு நாள். வீக்கெண்டும் இப்போ தான் வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் அடுத்த வீக்கெண்ட் வந்து ஐயோ இவ்வளோ தூரத்தில் இருக்கே, இந்த வேலைகள்லாம் முடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. மண்டே ப்ளூஸை விட அந்த டியூஸ்டே ப்ளூஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டே தான் இது வாரத்தில். பட் சி வெளியில் வந்து வெதர் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் வெளியில் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இந்த சுட்டி இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்திலிருந்து கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ரிலீஃப் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். லெட்ஸ் சீ, இவ்வளோ சிட்டிக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டப்பா நீ, கொஞ்சம் லேசாக மழை பெஞ்சிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு மேகத்துக்கிட்ட பேசிட்டே வந்தேன். பார்ப்போம் மழை பெய்யுதா என்ன ஆக போகுதுன்ட்டு. மீன் வாயில் உங்கள் ஊரில் எங்கேயாவது மழை பெஞ்சிட்டு இருக்கா? ஐம் ஆஸ்கிங் மற்ற எமிரேட்ஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க. வேற ஏதாவது எமிரேட்ல ஆல்ரெடி மழை சாரல் வர ஆரம்பிச்சிடுச்சா, துளிக்க ஆரம்பிச்சிருச்சா? வாட் எவர் இட் இஸ், டூ லெட் மீ நோ. ஐட் லவ் டு நோ. சரியா? ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் அனுப்புங்களாம். KIRTHANA. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் மெசேஜில் இன்பாக்ஸ் வழியாக அனுப்புங்க மழை வருதா என்ன ஏதுன்ட்டு. வேறு வெளிநாடுகள்லேருந்து வெளியூர்கள்லேருந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் சொல்லலாம் உங்கள் ஊரில் வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு இல்லை வினயம் வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நம்ம தான் பேசிட்டு போகிறோம். நிறைய நிறைய பியூட்டிஃபுல்லான பாட்டெலாம் உங்களுக்காக இருக்குது. அதில் வந்து ஆக்சுவலி வேறு பாட்டு தான் இருந்தது இப்போது. ஆனால் இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன பாட்டு வைக்கலாம்? தள்ளி போகாதேவா, இல்லை வந்து ராசாலியா, இல்லை அவளும் நானுமா, இது நாள் வரையலா? இந்த ஆல்பமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். சரி, ராசாலியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நல்ல பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். குட் மார்னிங். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் GDN இப்பொழுது அமீரக திரையரங்குகளில்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
4: இன்னிலிருந்து ஒரு நாள் கூட நாயுடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
11: Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
12: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikkum Thannambikkaiyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: சுட சுட சுட நேத்தியில இருந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க, அப்படியா விசா ஃப்ரீயா தராங்களா யூஏக்கா அப்படின்ட்டு. ஆமா, இந்தியன் டூரிஸ்ட்க்கு வந்து அபுதாபி போய் நம்ம இறங்குறோம் அப்படின்னா விசா ஃப்ரீயாக நம்ம ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புது காம்ப்ளிமெண்ட்ரி விசா ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. அபுதாபியோட புது காம்ப்ளிமெண்ட்ரி விசா ஸ்கீம் இது. ஸோ இது யாருக்கு ஓப்பன், எப்படி இதை வந்து அவைல் பண்ணிக்கிறதுன்னு கேட்டால், இதை நீங்கள் எடுத்துக்கணுன்னா நீங்கள் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருக்கணும், இந்தியாவிலிருந்து நேரடியாக அமீரகத்துக்கு பயணிக்கக்கூடிய இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருக்கணும், அண்ட் நீங்கள் வந்து இறங்க வேண்டிய ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அபுதாபியாக இருக்கணும். ஸோ அபுதாபியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஹோட்டலில் குறைஞ்சது 3 இரவுகள் தங்குற மாதிரி ஒரு பேக்கேஜை நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணியிருக்கணும், அண்ட் திருப்பி இந்தியாவுக்கு போகிறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் நீங்கள் வச்சிருக்கணும், அவ்வளோதான். அண்ட் அங்கீகரிக்கப்பட்ட டிராவல் ஏஜென்சிஸ் வழியாக நீங்க வந்து முன்பதிவு பண்ணிருக்கணும் சொல்லிட்டு இந்த 4 கண்டிஷன்ஸை கொடுக்கறாங்க. சோ பார்ட்டிசிபேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படினு இருக்காங்க. சோ அந்த ஏஜென்சிஸ் த்ரூ நீங்க புக் பண்ணும் பொழுது உங்களால விசா ஃப்ரீயா ஜாலியா விசாக்கு பே பண்ணாம என்ன ஒரு அரௌண்ட் ஒரு 300-350 திரம்ஸ் பக்கம் 280 திரம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கலாமே, ஒரு 300-350 குள்ள ஐ மீன் விசா கிடைக்கும். சோ அந்த பைசா வந்து நீங்க செலவு பண்ணாம அபுதாபியை சுத்தி பார்க்கலாம்ங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இதற்கான டிராவல் விண்டோவும் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள முதல் 20,000 பேருக்கு வந்து சேர முதல் 20,000 பேருக்கு ஃப்ரீயா நாங்க தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ விசா அப்ளிகேஷன்ஸ் வந்து கேரண்டீடா கிடைக்குமா அப்படின்னா யுஏ இமிகிரேஷன் ரெகுலேஷன்ஸ் பொறுத்து, ரிக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து, அண்ட் ரெலவென்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அண்ட் இவங்க சொல்ற மாதிரி அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த டிராவல் ஏஜென்சிஸ் வழியாக மட்டும்தான் நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்டினேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்பாயிண்டட் பை டிசிடி அபுதாபி யாராவது ஒருத்தங்க த்ரூ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ தேட் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் வந்து கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், அண்டில் அக்டோபர் 31st நீங்கள் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிட்டு விசா ஃப்ரீயாக அபுதாபிக்கு வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா இன்னைக்கு என்ன 91 போடு.
1: என்னது
0: 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value, 20% flat off, plus old gold exchange, 100% valuation. மற்றும் diamond purchase, exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில flagship store-உம் ஓபன் பண்ணிருக்காங்க.
4: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: கிளியர் ஆச்சா? இங்க இன்னும் கிளியர் ஆன மாதிரி தெரியல. அதே மாதிரி மேகமூட்டமா இருக்கிறது தான் தெரியுது நம்ம பர்துபாய் சைட்ல, மன்கூல் சைட்ல. எனிவே 749 ஆயிருக்கு. நான் தான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரோலஜி சொல்லியிருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும், லேட்டர் திஸ் வீக் அதிகரிக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஏற்றத்துக்கு முன்னாடி லேசான ஒரு இறக்கம் நம்ம மேல வந்து இறக்கம் காட்டுது இயற்கை. அதனால டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்னைக்கு கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப் டு 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இன்டர்னல் ஏரியாஸ்ல, டெசர்ட் ஏரியால எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 48 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் வர சனிக்கிழமை நம்ம பார்த்தோம்னா, லைக் ஃப்ரைடே நைட்ல இருந்து சாட்டர்டே மார்னிங் நம்ம பார்க்கும்பொழுது ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகி ஃபார்ம் அண்ட் மிஸ்ட் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஆஸ் லாங் ஆஸ் வீக்கெண்டில் ஃபாக் ஃபார்மேஷன் வர வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா வீக் டேஸில் காலங்கத்தால் ஃபாக் எல்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு ஃபோர்காஸ்ட். அண்ட் சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல யாருக்கு என்ன பாட்டு வேணும் கேட்கறதுக்கு, ஜாலியாக நல்ல ஒரு பாட்டாக கேளுங்க. இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பாட்டாக கேட்கறதுக்கு நீங்கள் 800-8940 ஒரு பக்கம் கால் அடிச்சிட்டு இருங்க. அதுக்குள்ளே டிராஃபிக் எங்கே இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, டிராஃபிக்ல வந்து என்ன ஆகியிருக்கு, 311 எஸ் 311 வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. எங்கன்னா நம்ம நேஷனல் பெயின்ஸ் தாண்டினதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அண்ட் தென் E11 கன்ஜெஷன் கொஞ்சம் இருக்கிறது பார்க்க முடியுது. 611 ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஆமாம், எங்கேனா இந்த கவனிஷ் கேமல் ட்ராக்குக்கு ஜஸ்ட் வெளியில் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது தெரியுது. இதுதான், வேறு எதுவும் வந்து மேஜராக கிடையாது. தட்ஸ் ஆல் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டாக கேட்கலாம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க? சரவணா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, கோயம்புத்தூரா? அடடே, நைஸ். கோயம்புத்தூர்ல எங்க?
1: கோயம்புத்தூர்ல ப்ரோஜன் மால் பக்கம்.
0: எங்கங்க
1: ப்ரோஜன் மால்? கணபதி இருக்குலங்க.
0: ஆஃப் கோர்ஸ் தெரியுமே, ப்ரோஜன் மால். ஆமா,
1: அது பக்கம். அதுக்கு என்ன?
0: ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, என்ன பாட்டு வேணும் சரவணா?
1: அஜித் படம் பூவுக்கெல்லாம் சிறகு முளைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. பாட்டு
0: பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது, உயிரோடு உயிராக. ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அப்ளை பண்றேன். சரியா, ஊருக்கு எப்ப போறீங்க அடுத்து?
1: நவம்பர்.
0: ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். எனிவே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க சரவணா. உங்க பாட்டு தோ பிரேக் அப்புறம் உடனே நான் அப்ளை பண்றேன். சரியா, ஓகே, தேங்க்யூ, பாய். ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா சரவணா கேட்ட பாட்டு நம்ம உயிரோடு உயிராக படத்துலேருந்து ஜாலியாக கேட்போம். அண்ட் தென் 8 மணிக்கு மேலே செய்திகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேசலாம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4.

0: 1-800-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
4: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
3: Brought to you by
5: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: இந்திய சுற்றுலா பயணிகள் அபுதாபியின் புதிய இலவச விசா திட்டத்தின் மூலம் விசா கட்டணத்தில் சுமார் 285 திர்ஹாம்ஸ் வரை சேமிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் இருந்து அபுதாபி வருகை தரும் இந்தியர்கள் இலவச நுழைவு விசாவை பெறும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் பயணிகள் குறைந்தது 3 இரவுகளுக்கான அபுதாபி விடுமுறை பயணத்தை முன்பதிவு செய்து கொண்டால் புதிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் ஐக்கிய அரபு அமீரக நுழைவு விசாவை இலவசமாக பெறலாம். இந்த திட்டம் 2026 ஆகஸ்ட் 1 முதல் அக்டோபர் 31 வரை செயற்படுத்தப்படுவதாக அபுதாபி கலாசாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. தொடக்க கட்டமாக அதிகபட்சமாக 20,000 விசாக்கள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் முன்பதிவுகளுக்கான நுழைவு விசா கட்டணத்தை முழுமையாக DCT அபுதாபி ஏற்கும். இந்த சலுகை பங்கேற்கும் பயண நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் பயண முன்பதிவு நிறுவனங்கள் மூலம் செய்யப்படும் தகுதியான முன்பதிவுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிகளவான உயிரிழப்புகள் ரிசாரல்டா மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் காலி நகரமும் இந்த நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கைகளுக்காக போகோட்டா மற்றும் மெடலின் ஆகிய நகரங்களில் இருந்து பேரழிவு நிவாரண குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். 7.4 மேக்னிடியூடில் பதிவான இந்நிலநடுக்கத்தின் மையம் கொலம்பியாவின் பசிபிக் கடலோர பகுதியில் உள்ள சொகோ மாகாணத்தின் சான் ஜான் டெல் பாமர் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளதாக கொலம்பியா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 96 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்நிலநடுக்கம் காரணமாக கிப்தோ உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள கட்டிடங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பெரைரா, மனிசாலேஸ், கிப்தோ, அர்மீனியா, கர்த்தாக்கோ மற்றும் புபனி வெஞ்சூரா ஆகிய விமான நிலையங்களின் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகரங்களிலும் உணரப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. மேலும் அண்டை நாடான வெனிசுவேலாவின் தாசிரா மாநிலம், பாரினாஸ் மற்றும் பாகிஸ்திமோட்டா உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்வுக்கு எதிராக இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. அத்துடன் FCRA சட்ட திருத்தத்துக்கு எதிரான தீர்மானமும் கொண்டுவரப்படுகின்றது. அமைச்சர்கள் அருண்ராஜ் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் அரசினர் தனி தீர்மானங்களை முன்மொழியவுள்ளனர். நீட் தேர்வு முறை சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதேபோன்று மத்திய அரசின் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கு எதிராகவும் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் தற்பொழுது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகின்றது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு இன்று டெல்லியில் கூடுகின்றது. காவிரியில் இருந்து ஆகஸ்ட் மாதத்தில் திறந்துவிடப்படும் தண்ணீர் குறித்து விவாதிப்பதற்காக ஒழுங்காற்று குழு இன்று கூடுகின்றது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில அதிகாரிகள் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் காவிரி நீர் திறப்பு விவகாரம் குறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி திமுக MP TR பாலு ஒத்திவைப்பு வேளை தீர்மான நோட்டீஸ் அனுப்பி அளித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி கர்நாடகா தமிழகத்துக்கு நீர் திறக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படியும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படியும் கர்நாடகம் தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு வரும் 13 தேதி விசாரணைக்கு வருகின்றது. மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர வன்முறைக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்து பதிலளிக்கும் துணிவு பிரதமர் நரேந்திர மோடியிடமோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமோ இல்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். இது இந்திய மாணவர்களுக்கு விடுக்கப்படும் தெளிவான செய்தி என்று தெரிவித்து அவர் சமூக வலைதளத்தில் காணொலியொன்றை பதிவிட்டுள்ளார். உங்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு தகுதியானதாக அவர்கள் கருதவில்லை என்றார். இதேவேளை நேற்று வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீதான காவல்துறை நடவடிக்கைக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ராகுல்காந்தி கூறியுள்ளார். உயர்மட்ட அதிகாரிகளின் அனுமதியின்றி இதுபோன்ற தாக்குதல் நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்காது என்று நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக் களத்தில் குவிக்கப்பட்டிருந்த டெல்லி காவல்துறையும் விரைவு அதிரடிப்படையும் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருபவை என்று ராகுல்காந்தி மேலும் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் பெய்த மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ளதை தொடர்ந்து தற்போது எந்த பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இல்லை என்று இலங்கையின் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரங்களில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி கழுகங்கை மற்றும் மகாவலி கங்கையின் மேல்நிலை படுகை பகுதிகளிலேயே பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழை வீழ்ச்சி சுமார் 20 மில்லிமீட்டர் அளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் மேல், வடமேல் மற்றும் ஷபர்கமுவ ஆகிய மாகாணங்களை உள்ளடக்கிய பகுதிகளிலும் மழை பெய்த போதிலும் அப்பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான குறைந்த மழை வீழ்ச்சியே பதிவானது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை வீழ்ச்சியே பதிவானது. மழை வீழ்ச்சி இவ்வாறு குறைந்துள்ளதன் காரணமாக நாட்டில் உள்ள எந்தவொரு ஆற்றின் நீர்மட்டமும் விரைவாக உயர்வடையவில்லை என்பதுடன் வெள்ள அபாய நிலையும் ஏற்படவில்லை என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இருமுறை ஆடவர் ஒருநாள் உலகக்கோப்பையை வென்றுள்ள மேற்கிந்திய தீவுகள் 2027 உலகக்கோப்பை தொடரில் இடம்பெறுவதற்கு தகுதிச் சுற்று போட்டியில் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு செப்டம்பர் 30 நிலவரப்படி ICC ஒருநாள் தரவரிசையில் முதல் 8 இடங்களில் இருக்கும் அணிகள் உலகக்கோப்பையை நடத்தும் அணிகளில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய இரு அணிகளை தவிர்த்து நேரடியாக தகுதி பெறும் என்று தெரிவித்திருந்தது. அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்டில் நடைபெற்ற பரபரப்பான போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்தியதன் மூலம் ஆப்கானிஸ்தான் இந்த முதல் 8 இடங்களுக்குள் தனது இடத்தை உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், இலங்கை, இங்கிலாந்து, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளுடன் சேர்ந்து நேரடி தகுதியை பெற்றுள்ளது. போட்டியை நடத்தும் அணிகளான தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகியவையும் உலகக்கோப்பையில் இடம்பெறும். தற்போது 10வது இடத்தில் இருக்கும் மேற்கிந்திய தீவுகள் தகுதி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் காலக்கெடுவுக்குள் இந்தியாவுக்கு எதிராக 2 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. ஆனால் இந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் மீண்டும் நேரடி தகுதி பெறும் நிலைக்கு முன்னேற முடியாது. இதனால் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் வாய்ப்பை பெற மேற்கிந்திய தீவுகள் மீண்டும் தகுதிச் சுற்று போட்டியில் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த தகுதிச் சுற்று போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 நடைபெற உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் இன்று வெப்பநிலை படிப்படியாக குறைவடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் வெப்பநிலை குறைவடையும். பல பகுதிகளிலும் இன்று காலை முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். இதனால் தூசி புயல் உருவாகக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பகுதிகளில் இன்று 44 முதல் 48 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கரையோர பகுதிகளில் 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 32 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Star of the month.
5: Star of the month. Hello everybody, this is DSP.

0: இது அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணோம்னா குண்டு மாங்கா குண்டு மாங்கா தோப்புக்குள்ள அந்த பாட்டோட அப்படியே கரெக்ட் ஆகும்ல. நம்ம டிஎஸ்பியோட நிறைய பாட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பாட்டுல இருந்து இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டுல இருந்து இன்னொரு பாட்டு, அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ டிஎஸ்பியோடைய பர்த்டேவின் காரணமாக அவருடைய பர்த் மந்த் அப்படிங்கிறதுனால, பர்த்டே மந்த்ங்கிறதுனால அவரோட சாங்ஸ் தான் வந்து ஸ்டார் ஆஃப் த மந்த்ல கேட்டுருக்கோம். பட் வாட் எவர் இட் இஸ், நல்ல ஜாலியாக அப்படியே வைப் பண்ணக்கூடிய பாட்டு குச்சி கருவாடு அப்படிங்கிற இந்த சாங். மழை படத்துல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்குற ஒரு பாட்டு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்கேயும் காதல்ல இருந்து நங்கை, அதுக்கப்புறம் நான்ல இருந்து மகையலா, ரெண்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham la inde gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: தங்கத்தினுடைய விலை ஏறிட்டே இருக்கு இல்லையா? போன வாரம் எல்லாம் எப்படி இருந்தது, இப்ப பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 531 திரும்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 492 திரும்ஸ் 50 ஃபில்ஸ் ஆக இருக்கு. ஸோ விட்டதெல்லாம் பிடிக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டு இருக்கு 22 கேரட் கோல்டு 500 திரும்ஸ் மார்க்கையொட்டி.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: Okay, ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இனோவேஷன் அப்படினா துபாய் அடிச்சுக்க ஆளே கிடையாது இல்லையா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க பாருங்களேன். துபாயில் வந்து மாலத்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் லாஸ்ட் இயர் இஃப் ஐம் நாட் ராங் கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னா இந்த சம்மர் டைம்ல நம்ம பிசிக்கலி ஆக்டிவா இருக்கணும், வெளியில போய் எல்லாம் வாக் பண்ண முடியாதவங்களுக்கு ஏன் நம்ம மால்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கிங் ட்ராக்கா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தான்ங்கிற கான்செப்ட்ல துபாயில் இருக்கக்கூடிய மால்ஸ் எல்லாம் ஆக்டிவ்லி பீப்புளை ஹோஸ்ட் பண்றாங்க. லைக் எவ்ரி டே எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து இதற்கான வரவேற்பு இருக்கு. அது நிறைய பார்ட்டிசிபேட்டிங் மால்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷமும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட சேர்த்து பார்த்தா போன வாரம் வந்து ஒன்று ஆரம்பிச்சாங்க, அதாவது மால்லாம் நடந்தது பத்தாதுன்ட்டு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஒரு மிகப்பெரிய வாக்கிங் ட்ராக்கா மாத்தி எடுத்து நிறைய மக்கள் அதுல கலந்துகிட்டு சக்சஸ்ஃபுல் ஆகி இப்போ அடுத்தடுத்த வாரங்களையும் ஹோஸ்ட் பண்றதுக்காக மக்களை அழைச்சிருக்காங்க. ஆமா, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ஒரு கம்யூனிட்டி வாக் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. துபாய் மாலத்தான் இனிஷியேட்டிவின் கீழே தான் இது வரப்போகுது. என்னன்னா டிராவல் பண்றதுக்காக ஏர்போர்ட்க்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் அஃப்கோர்ஸ் பப்ளிக் ஆகிய நம்ம சும்மா எல்லாம் ரேண்டமா ஏர்போர்ட்களெல்லாம் நடக்க முடியாது. அங்க டிராவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, யூனோ ஃபிளைட்டுக்கு வந்து டைம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, டிராவல் பண்ணி போறவங்க, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியா போறவங்க வந்து இந்த வாக்ல கலந்துக்கலாம். வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஜாலியா ஒரு கம்யூனிட்டி வாக் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் கிரவுண்ட் பிரேக்கிங் இல்ல? அதுதான் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த வாக் வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னா வர ஃப்ரைடே 14th August ரெண்டு செஷன்ஸோட நடக்க போகுது. ஒன்னு காலையில 7:30 to 9:30 அண்ட் தென் 9:30 to 11:30 டெர்மினல் 3 கான்கோர்ஸ் பி ல வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு வாக்ஸ்லயுமே இந்த ரெண்டு செஷன்ஸ்லயுமே எப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபாஸ்டா இல்லை மெதுவா எப்படினாலும் இட்ஸ் ஜஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் கமிங் டுகெதர் அண்ட் இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லாருமே ஒன்று கூடி வர அந்த ஒரு ஸ்பிரிட்டை தான் வந்து நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செஷன் நம்ம பார்த்தோம்னா துபாய் ஏர்போர்ட்டுடைய எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் 1DXP கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ் அண்ட் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக டிராவல் பண்ணிட்டு போகக்கூடிய கெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ரெண்டு வச்சிருக்காங்க, ரெண்டு ட்ராக்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று 1.5 கிலோமீட்டருக்கு, இன்னொன்று வந்து 750 மீட்டர்ஸ்க்கான அந்த ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச்எவர் இட் இஸ் உங்களுக்கு எவ்வளோ நடக்க முடியுமோ நீங்கள் நடந்துக்கலாம். கெஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நீங்கள் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக டிரான்ஸிட் பண்ணி போறீங்கனாலும் சரி, இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, தாராளமாக இதில் கலந்துக்கலாம். பார்ட்டிசிபேஷன் இஸ் ஃப்ரீ, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. பாருங்களேன், வாட் அன் அமேசிங் இனிஷியேட்டிவ்ல.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: You the hot tap I'm the rock tap You the fly tap I'm the right tap
3: Okay

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் ஆகஸ்ட் 13 முதல் புதிய கிளையும் திறக்கப்பட உள்ளது. கால் 050-310-8255.
6: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
7: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
6: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold kudave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
7: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street Abu Dhabi la flagship showroom open panirukanga.
8: Indha samrajyathin miga mukkiyamana suyamvarathirku ungalai anbudan varaverkirom. Nam anaivarin arasiyana manadai vella pottiyidum pottu.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
14: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
15: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
16: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ரன் படத்துல பார்த்த மாதிரி, அலைப்பாயதை படத்துல பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்காரு மேரி. ஆமா, இன்னும் வந்து ஐம் ஸ்டில் நாட் அவுட் ஆஃப் இட். ஜீரியன் படத்தோடைய யூனோ தியேட்டர் விசிட்காக மேரி வந்திருந்தாரு. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்றாரு. ஸோ ஃப்ரம் இன்சைட் நம்ம மனசு வந்து ஹாப்பியா இருந்தால் தான் அது வெளியில வந்து அவ்வளவு நல்லா தெரியும். ஸோ ஐ திங்க் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனவே படம் வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா பாருங்க, மஸ்ட் வாட்ச் படம் அது. 8:39 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி நான் வந்து உங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் பாக்குறதுக்கு விட்டேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம இந்த டிஎஸ்பியோட பாட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ எனக்கு பானு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஃப்ரம் சென்னை. குட் மார்னிங் கீர்த்தனா, நீங்க சொன்ன அந்த பாட்டு வந்து எனக்கு காத்தாடி போல பாட்டையும் ஞாபகப்படுத்திச்சு அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், காத்தாடி போல பாட்டு, அப்புறம் சச்சன்ல இருக்கிற குண்டுமாங்கா தோப்புக்குள்ள, அண்ட் நம்ம கேட்ட இந்த பாட்டு குச்சி கருவாடு, இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா வர மாதிரி பாட்டு தான். அண்ட் வேற யாரு, அசார், குட் மார்னிங் டு யூ டூ. ஆண்டனி ராஜ், குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. அண்ட் தென் வேற யாரு, ஃபரூக், உங்களுக்கும் காலை வணக்கம். ராஜ்குமார் வந்து சொல்லியிருக்காரு 611 டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு, அவர் 7:30 மணிக்கே சொல்லியிருக்காரு. ஆமாம், ஸோ 611 ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 சமயத்தில் ஒரு கிராஷ் வேற ஆயிருந்தது, அதனால தான் அங்கே டிராஃபிக். அண்ட் தென் முகமது ஜாஃபீர், மாலு, அண்ட் வேற யாரு, மதன், வாட் ஹேப்பன்ட் இன் துபாய், சூரியனை காணவே அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாம், ஆக்சுவலி ஒரு 1 மணி நேரம் முன்னாடி காணாமல் போயிருந்தாரு. சூரியனானா இப்போ மெது மெதுவாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியும் வந்து இன்னும் அவ்வளோ அவருடைய பிரைட்டஸ்ட் செல்ஃபில் வந்து இப்போ இல்லை. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் அவர் கம்மியாக வேலை பண்ணால் போதும் சூரியன் இல்லையா, நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அன்வர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, மழை வர மாதிரி இருக்குது, நல்ல மேகமூட்டமாக இருக்குது, ஒரு பக்கம் தூசு காத்து மாதிரி இருக்குது, இந்த வெதரை நம்பலாமா வேண்டாமா அப்படி தான் இருந்தது. இனிய காலை வணக்கம்னு நம்ம ஆக்டர் விவேக் வந்து ஒரு படத்துல, இது என்ன படம் சீன் எனக்கு தெரியல, பட் ஐ ஹவ் சீன் திஸ், மழைக்காக ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சீன் அது, அதோடைய பிக்சரை வந்து எனக்கு அனுப்பியிருக்காரு. பாடி காலையில டிரைவ் பண்ற பிஸிலையும் இவ்வளோ தெளிவா ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. சத்யசீலன், உங்களுக்கும் காலை வணக்கம். கபில், யா ஹாய் அக்கா, குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. சுபு, நாதியா குமார் ஃப்ரம் குவைத், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டேன்னு சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணா, அப்புறம் குமார், மைதீன், வேற யாரு, மேகமூட்டம் இன்று மழை பெய்யுமான்னு இருக்காரு தெரியல. ஆனால் ஐ திங்க் நான் வேற ஏதாவது எமிரேட்ல மழை பெஞ்சதுனால எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன், வேற எங்கேயும் வந்து மழை பெய்யல போல இருக்கு. ஏன்னா யாரும் எனக்கு மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் ஒரு அப்டேட் தரல. மார்க்கண்டன், குட் மார்னிங் உங்களுக்கு. சங்கர், அப்புறம் ரவிச்சந்திரன், வேற யாரு, யா கௌஷிக் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தார், இப்போ கேட்டுட்டு போறான்னு தெரியல. மெல்பர்ன்ல இருந்து அவர் அப்பப்போ மெசேஜ் அனுப்பாரு. குட் மார்னிங், மெல்பர்னில் மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா அப்படின்ட்டு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு மாதிரி மழையா, மழை சீசனா, ரெய்னி சீசனா, வாட் இஸ் ஹேப்பனிங் எனிவே. ஸோ பாடி படிச்சிட்டேன்ப்பா நீங்கள் அமிச்ச மெசேஜஸ் எல்லாம், அதனால யாரும் என்னை திட்டாதீங்க. லைட்டாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு உங்களோட மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு, பட் அதர்வைஸ் ஆஸ் ஆல்வேஸ் ஸோ ஹாப்பி டு சி ஆல் தீஸ் மெசேஜஸ். உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு மெசேஜ் பண்ணுங்கள், எங்கேருந்து கேட்குறீங்க அப்படிங்கிறத கேட்ட உடனே நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தான். எனிவே, இன்னைக்கான யூஏஇ ஃப்ளைட் அப்டேட்ஸ் அண்ட் யூனோ கேன்சலேஷன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஸ்டில் இந்த லேசான டென்ஷன்ஸ் ஆங்காங்கே நிலவிட்டுருக்கு நம்ம ரீஜனில் அப்படிங்கிற அந்த காரணத்தினால ஒரு ஒரு ஏர்லைனும் வந்து நமக்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்னா நம்ம பார்த்தோன்னா எத்தியாத் ஏர்வேஸ் வந்து அபுதாபி பாரின் ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அபுதாபி அண்ட் குவைத்கான ஃப்ளைட்ஸையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. குவைத்தோடைய சர்வீஸ் தான் வந்து ஸ்பெஷலி நம்ம பார்த்தோன்னா இன்டெஃபினெட்லி கேன்சல்டாக தெரியுது, ஸ்டேட்டஸ் அப்படி தான் இருக்குது. ரீஸ்டார்ட் டேட்லாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் துபாய் பாரின், துபாய் குவைத் சர்வீசஸ் வந்து அன்அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஏர் அரேபியா பொறுத்த வரைக்கும் செவரல் ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகியிருக்கு, இன்க்ளூடிங் ஃப்ளைட்ஸ் டு பாரின், குவைத் அண்ட் டோஹா. அபுதாபி குவைத் சர்வீசஸும் வந்து இப்பொழுதைக்கு எஃபெக்ட் ஆகியிருக்கு. ஃப்ளை துபாய் பார்த்தோம் துபாய் டு ஜெத்தா ஃப்ளைட்ஸ் வந்து டிலே அப்படின்னு காட்டுது. மற்ற சர்வீசஸும் நம்ம பார்த்தோம்னா சிலது, அதுவும் யூஏஇ சர்வீசஸும் வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கிறது பார்க்க முடியுது. கத்தார் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் பாரியனுக்குரிய பேசஞ்சர் சர்வீசஸ் வந்து ரிசியூம் பண்ணியிருக்காங்க, குவைத்துக்கும் ரிசியூம் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 8 தேதியிலிருந்து ஜசீரா வந்து ஃப்ளைட்ஸ் டு அண்ட் ஃப்ரம் குவைத் வந்து ரிசியூம் பண்ணியாச்சு. உமான் ஏர் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் காரணமாகவும், டெம்பரரி ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாகவும் இந்த அஃபெக்டட் ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஆஸ் ஆஃப் August 11, 2026 வச்சு பார்க்கும்போது இதுதான் ஃப்ளைட் அப்டேட்ஸ். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல அடுத்தது கட்டா குஸ்தி படத்துலேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக வருது. கட்டா குஸ்தி 2 படத்துலேருந்து கேட்கலாமா?
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா? இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜி டி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் GDN இப்பொழுது அமீரக திரையரங்குகளில்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySound.tv.
4: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
5: உனக்கு
6: இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். Here we go.
2: Alansari Exchange app now.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: இந்த வீக்கெண்ட் பிளான் வந்து அநேகமா சார்ட்டட் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் வந்து ஜீரியன் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் நம்ம பார்த்தோம்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் சூர்யா, மமிதா பேஜு, அதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார் இவங்க எல்லாம் நடிச்சு பாட்டும் சரி ட்ரெய்லரும் சரி எல்லாமே வந்து பயங்கர பாப்புலர் ஆகி இந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இது. ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபார்ஸ் ஃபிலிம் தான் இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வெங்கையர் லோரி அவருடைய இயக்கத்தில் வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படம் இது. ஸோ இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் நேதி கேங்கிட்ட இருந்தது, நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு என் கையில் இல்லை, இன்னைக்கு வந்து வேற படத்துக்கான கப்பல் பாஸ் இருக்கு, அது என்னங்கிறது அப்புறம் சொல்கிறேன். பட் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துடைய கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்ற ஷோஸ் எல்லாமும் கேளுங்க. அண்ட் சோஷியல் மீடியா மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும். நம்ம 89.4 தமிழ் மொழியை இன்ஸ்டாகிராம் பேஜ் மேலே எஸ்பெஷலி, பிகாஸ் அங்கேயும் உங்களுக்காக கப்பல் பாசஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ டோன்ட் மிஸ் இட்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெறும் நிகழ்வில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். போதைப்பொருள் தடுப்பில் சிறப்பாக செயற்பட்ட போலீசார் விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். போதைப்பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதிமொழியையும் ஏற்க வைத்தார். இதேவேளை கல்லூரிகளில் போதைப்பொருள் இயக்கத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஜார்க்கண்டில் பாஜக மாநிலம் தழுவிய முழு அடைப்பை முன்னெடுத்துள்ளது. இதனால் ஜார்க்கண்டின் பல பகுதிகளில் இன்று இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேலைவாய்ப்பு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையை கண்டித்து பாஜக மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளது. இந்த போராட்டத்தின் காரணமாக பல பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் முடக்கம் காரணமாக இன்று முற்பகல் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகளில் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வினவலுக்கு பதிலளித்த அத்திணைக்களத்தின் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டு தலைவர் சமைந்த பத்திராஜ கணினி அமைப்பை விரைவில் வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறுவர்களின் சிறுவயது காணொளிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியாகி கேலி, அவமானம் மற்றும் கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடும் என்று அமீரக மருத்துவர்கள் பெற்றோரை எச்சரித்துள்ளனர். சிறுவயதில் பதிவு செய்யப்பட்ட பழைய காணொளிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணையத்தில் வெளியாகி கேலி, துன்புறுத்தல், அவமானம் மற்றும் கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடும். மேலும் ஒரு முறை இணையத்தில் பதிவேற்றப்பட்டு விட்டால் அந்த உள்ளடக்கத்தின் மீதான கட்டுப்பாட்டை பெற்றோர் இழந்துவிடக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை அகற்றிவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தற்போது ஹோர்மூஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஈரான் புதைத்திருக்கக்கூடிய கண்ணிவெடிகளை தேடி அந்த முக்கியமான எண்ணெய் கடல் வழி பாதை முழுவதையும் சோதனை செய்து அகற்றியுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அயர்லாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதல் துடுப்பெடுத்தாடிய அயர்லாந்து அணி 46.3 ஓவர்களில் 206 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பதிலளித்தாடிய ஆப்கான் அணி 44.5 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 207 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய ஆப்கானிஸ்தான் 31 பந்துகள் மீதமிருக்க 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற கணக்கில் ஆப்கானிஸ்தான் அணி முன்னிலையில் உள்ளது. இந்த வெற்றியின் மூலம் ஆப்கானிஸ்தான் உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் முதல் 8 இடங்களுக்குள் தனது இடத்தை உறுதி செய்து கொண்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: இன்னைக்கு ஆகஸ்ட் 11th ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 24th அன்னைக்கு சுஹேல் ஸ்டார் வானத்தில் தென்படும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இல்லையா? ஸோ சுஹேல் ஸ்டார் வந்துருச்சுனாலே இந்த கடுமையான கோடை காலம், இந்த வெப்பம் நிறைந்த காலம் வந்து முடிவுக்கு வரதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த நட்சத்திரம், சுஹேல் நட்சத்திரம் நம்ம அமீரக வானங்களில் வந்து தென்படுறது இல்லை. ஸோ அந்த ஒரு நியூஸ் ஒன்று வந்ததா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து இன்னொரு செய்தியும் நேற்றுக்கு வெளியாச்சு. அதாவது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும்பொழுது இதுக்கெல்லாம் நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்பாடி ஓகே ஃபைனலி வந்து சம்மரோடைய ஆல்மோஸ்ட் ஒரு கொடுமையான பகுதியெல்லாம் வந்து நம்ம தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் தாண்டியாச்சு தான், அவ்வளோதான், ஏ நமக்கு விண்டர் வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸை கொண்டு வர மாதிரி சில செய்திகள். அதில் தான் வந்து குளோபல் வில்லேஜ் பற்றின ஒரு அப்டேட்டும் நேற்றுக்கு வந்திருந்தது, பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? அதற்கான விண்ணப்பங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, சோ நீங்க வந்து குட் பி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரா இருக்கலாம், இல்ல ஃபுட் பிசினஸ் வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க வந்து கடைகள் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ விண்ணப்பங்கள்லாம் வந்து ஓபன் பண்ணியாச்சு, அண்ட் அதுக்கான டேட்ஸும் வர கொடுத்துருக்காங்க, சரியா? சோ நீங்க வந்து உணவகங்கள் மற்றும் காஃபி ஷாப்ஸ் இது அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான விண்ணப்பங்கள் வந்து ஆகஸ்ட் 7th தேதியே அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 18th தேதி வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இதே குட்டி குட்டி கியாஸ்க்ஸ் அண்ட் ஃபுட் ட்ராலிஸ் நீங்க வச்சுக்கணும், தள்ளுவண்டி மாதிரி எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆகஸ்ட் 13th தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26th தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கால அவகாசம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, குளோபல் வில்லேஜில் உங்களுடைய கடை அமைக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் யோர் சான்ஸ். அண்ட் எப்படி விண்ணப்பிக்கிறது, முழு விவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா business.globalvillage.ae வெப்சைட்டை விசிட் பண்ண சொல்லியும் சொல்லியிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.
2: மச்சாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் GDN இப்பொழுது அமீரக திரையரங்குகளில்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimpliSouth.tv.
4: இன்னிலிருந்து ஒரு நாள் கூட நாயுடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
6: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
5: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: கோயம்புத்தூர் மக்களே, கேள்விப்பட்டீங்களா? நம்ம காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இடிக்கிறாங்க, அந்த செய்தி இப்போதான் நான் பார்த்தேன். இது ஆல்ரெடி இருக்கு எனக்கு தெரியுமே அப்படின்றீங்களா? இல்லை நான் தான் வந்து லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா? ஏன்னா பார்த்த உடனே எனக்கு வந்து அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது நான் ஏன் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்ல தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, அப்பாடி ஃபைனலி இந்த ஒரு வேலையை பண்ணுறாங்கடாப்பா அப்படிங்கிற மாதிரி, மச் நீடு, ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த ஒன்று அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம் தெரியுமா? இது ஐம் ஷோர் நிறைய பேரால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். என்ன ப்ராப்ளம் நான் சொல்ல வரேன்னா, நம்ம சொந்த ஊர் நாடு இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சில வருஷங்கள் நம்ம தள்ளி வெளிநாட்டில் வாழ்ந்ததுக்கப்புறமா நம்ம ஊரே நமக்கு அன்ரெக்கக்னைசபிள் ஆகிடும், நம்மளால் ரிலேட் பண்ண முடியாத ஒரு இடம் ஆகிடும். அந்த ஹோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நம்ம சொந்த ஊரில் அதிகமாக இருக்குமா இல்லை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஊரில் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா, ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொந்த ஊரை விட நம்ம எந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அங்கே தான் வந்து அந்த ஹோம்ங்கிற அந்த ஒரு அஃபினிட்டி நமக்கு ஃபீல் ஆகும். இது நான் மட்டும் இல்லை, நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது ரிலேட்டடாக வந்து சில இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சொந்த ஊர் அப்படிங்கும்பொழுது அஃப்கோர்ஸ் அதுவுமே ஒரு கடந்த ஒரு 10 வருஷங்களில் நான் இங்கே யூஏக்கு எப்போ வந்தேன்னா 2015 வந்தேன். நான் 2015 Jan 31st நான் வந்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு 10 இயர்ஸில் வந்து அவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு நம்ம ஊரில். அண்ட் நம்ம ஊருக்குன்னு போகக்கூடிய அந்த டைமுமே நம்ம பார்த்தோம்னா இட் வில் பி வெரி ரெஸ்ட்ரிக்டட். 1 வருஷத்தில் வந்து 1 தடவை, மேக்ஸ் வந்து 2 தடவை அந்த மாதிரி நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம பார்த்தோம்னா. ஸோ அப்படி நம்ம போகக்கூடிய அந்த டைமில் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்லேயும் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், கோவில் போகணுன்னு இருக்கும், ஏதாவது அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு அப்படி கமிட்மெண்ட்ஸ்லேயே போகுமே தவிர, நம்ம ஊரில் நம்ம ஊருடைய அந்த ஒரு பர்சனாக நம்ம அந்த நேட்டிவ் பர்சனாக வாழ்ந்த அந்த நாட்கள் வந்து நிச்சயமாக நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம போனோம்னா நம்ம ஊரே நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி அந்நியப்பட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே நான் உணர்ந்தேன். அதனால தானோ எனவோ தெரியல, எனக்கு வந்து இது ரொம்ப நொஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ண முடியுது. பட் அங்கே கோயம்புத்தூர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு சொல்கிறது என்னன்னா, பரவாயில்ல, மச் நீடட் சேஞ்ச் தான்ப்பா அப்படின்ட்டு. அண்ட் 1971 செயல்பட்டு வரக்கூடிய நம்ம கோயம்புத்தூரோட காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இடிக்கப்பட்டு 35 கோடி ரூபாயில் நவீன வசதிகளோட புதிதாக கட்டப்பட உள்ளதுங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. கட்டுமான பணிகள்லாம் வந்து நடைபெறக்கூடிய காலத்தில் கோவை மத்திய சிறைச்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து தான் வந்து பஸ்ஸஸ் எல்லாம் வந்து செயல்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து கிட்டத்தட்ட 2014 டூ வீலர் பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து 45 கடைகள், டிக்கெட் கவுண்டர்கள் உட்பட பல்வேறு வசதிகள்லாம் வந்து இருக்க போகுதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சிட்டியா நம்ம வந்து பார்த்தோம்னா இது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். பட் நொஸ்டாலஜிக்கா இந்த மாதிரி ஊரை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு அடடா காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அப்படிங்கிற அந்த ஒரு பழைய அந்த போர்டு நம்ம கண்ணுக்குள்ளேயே நிக்குது, அதை பார்க்க முடியாதே அப்படின்னு நினைக்கும் போது லேசான ஒரு வருத்தம் இருக்கு. பட் எனிவே, ஐ எம் ஹாப்பி ஃபார் மை சிட்டி.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. 89.4
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-36-46. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: 611 ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது கவனேஜ்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில். என்னன்னு தெரியல, இன்னைக்கு கவனேஜ் தான் வந்து ஆக்சிடென்ட்ஸ்க்கான ஹாட்ஸ்பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 611 காலையில் அங்கே வந்து ஏற்கனவே ஒரு கிராஷ் வர பார்த்தோம். அண்ட் தென் 311 நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஷார்ஜான் எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது ஒரு கிராஷன் ஆயிருக்கு. பட் அங்கே கிராஷ் இருந்தாலும் இல்லைனாலும் கன்ஜெஷனுங்கிறது ரொம்ப நேரமாக ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தாண்டி அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக எதுவும் இல்லை. அண்ட் 611 நம்ம பார்த்தோம்னா ஃபர்தர் டவுன் நம்ம துபாய் சைடு பார்த்தோம்னா இந்த வர்சான் டெசர்ட்லாம் தாண்டி பார்க்கக்கூடிய இடத்துல ரெண்டு கிராஷஸ் ஆகியிருக்கு. அதனால ஸ்லோ மூவிங் டிராஃபிக், கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காம்பினேஷனாக இருக்கு. ஆக மொத்தம் அங்கே வந்து கொஞ்சம் பிளாக் பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இங்கே அல்கேல்லேருந்து அப்படி டுவர்ட்ஸ் பர்ஷா போகக்கூடிய டைரக்ஷனில் பார்த்தோம்னா அல்கேல் டு ஹெஸ்ஸா கனெக்ட் ஆகிற அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து பர்ஷாவில் ஒரு கிராஷ் ஒன்றா இருக்குது. பர்ஷா தேர்ட் அப்படின்னு எனக்கு காட்டுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கிராஷ்னால ரொம்ப நேரமா அங்க ஸ்லோ மூவிங் டிராபிக் பிளஸ் கன்ஜெஷன் இருக்கிறது தெரியுது. சோ டிரைவ் சேஃப். டிராபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ் மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, player responsibility, TNC supply.
2: Asthma and allergy issues ஆல நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பரீட்சையொன்றில் சாவர்கர் தொடர்பிலான கேள்வியை உள்ளடக்கிய ஆசிரியரை இடைநீக்கம் செய்து மாநில கல்வி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆகஸ்ட் 6 அன்று சமூக அறிவியல் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட சுதந்திர வினாடி வினா 2026 போட்டியில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான வினாத்தாளில் 5வது கேள்வியாக ஆங்கிலேயர்களிடம் அதிகபட்ச தண்டனையை பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் யார் என கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு சாவர்கர் என்பது பதிலாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கேள்வித்தாள் பெரிய சர்ச்சையையும் போராட்டங்களையும் உருவாக்கியதால் கல்வித்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டது.
1: தமிழக செய்திகள்.
2: FCRA மசோதாவுக்கு எதிராக இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. FCRA மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவந்து அமைச்சர் ராஜ்மோகன் முன்மொழியவுள்ளார். FCRA மசோதா சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி சமூக நல நிறுவன செயற்பாட்டை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவில் திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசுகள் தொண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகளிடம் விரிவான ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எந்தவொரு திருத்த மசோதாவும் இயற்கை நீதி, சொத்துரிமை, பாதுகாப்பு, கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பில் சட்டப்பூர்வமாக செயற்படும் தொண்டு அமைப்புகளின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் இன்று முற்பகல் ஏற்பட்ட அவசர செயலிழப்பு தற்போது வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. செயலிழப்புக்கு உள்ளான கணினி அமைப்பு தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாக அத்திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணாதாஸ் தெரிவித்தார். கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இன்று முற்பகல் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: அமீரக செய்திகள்.
2: கொலம்பியாவில் நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. கொலம்பியா குடியரசுக்கு அமீரகம் தனது ஆதரவையும் ஒற்றுமையையும் தெரிவித்துள்ளது. அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் கொலம்பியா குடியரசு மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 132 பேர் உயிரிழந்ததுடன் 480 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: மத்திய கிழக்கில் நடைபெற்ற மோதலின் போது ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் இழப்பீடு கோருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனை சுவாரஸ்யமான யோசனை என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், அதேபோல் ஈரானும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரும் என தெரிவித்தார். குண்டுவெடிப்புகள் மற்றும் பல்வேறு மோதல்களில் ஈரான் கொன்றும் காயப்படுத்தியும் உள்ளவர்களுக்காக இழப்பீடு கோரப்படும் என்று அவர் கூறினார். மேலும் எதிர்காலத்தில் நடைபெறும் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் இந்த இழப்பீடு கோரிக்கை முன்வைக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: கனடியன் ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதி ஆட்டங்கள் தொடங்கின. முதலாவது காலிறுதி ஆட்டத்தில் டயானா ஸ்னைடரை 6-2, 6-1 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய இகா ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் எக்டரினா அலெக்சாண்ட்ரோவாவை 6-0, 6-3 என்ற கணக்கில் வீழ்த்திய லீனா ஸ்வீட்டோலினா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் முதலாவது காலிறுதி ஆட்டத்தில் லூசியானோ டார்டேரி மற்றும் பிராண்டன் நகாஷிமா ஆகியோர் மோதுகின்றனர். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரஃபேல் ஜோதார் மற்றும் ஆர்த்தர் ஃபில்ஸ் ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று கடலோர பகுதிகளில் வெப்பநிலை குறைவடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
6: ஹலோ எவ்ரிபாடி, திஸ் இஸ் டிஎஸ்பி.

the month, DSP. கோழி விட கோழி பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. சம்திங் சம்திங் படத்துல இருந்து. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது. மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வாரம் வந்து அகைன் ரெண்டு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுல ஒரு படத்துக்கான கப்பல் பாஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த படம் இஸ் மகுடம். ஆமா, கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு ஆக்டர் விஷால். அவருடைய மகுடம் திரைப்படத்தின் அவருடைய சில விழாக்கள்லாம் அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவருடைய படமான மகுடம் படம் ரிலீஸ் ஆக போகுது. மகுடம் படம் பார்க்கறதுக்கான கப்பல் பாசஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த படம் வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சாஸ்திரா டிவி. இந்த படத்தோட கப்பல் பாஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி தான் உங்கள்ட்ட நான் கேட்க போகிறேன். மகுடம் திரைப்படம் இயக்குனர் யார் என்ற கஷ்டமான கேள்விக்கான பதிலை உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப் வழியா நீங்க அமிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் பாஸ் தந்துடுவேன். சரியா, கப்பல் பாஸ் தந்துடுவேன். எல்லாருக்கும் தர முடியாது, அஃப்கோர்ஸ். மூணு பேருக்கு வந்து நான் தருவேன் கப்பல் பாஸ். நீங்க உங்க ஃப்ரெண்டு இல்லை யார் வேணாலும் கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா மகுடம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களாம். சரியா, அதனால உடனடியாக அனுப்பி வைங்க. 0502528940 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற. அது காடுனேன், கை காலெல்லாம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
5: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
6: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
7: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
1: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: Brought to you by Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.

0: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அவ்வளோதான், ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு. 8வது மாதம் இல்லையா, 9, 10, 11, 12 இன்னும் ஒரு 4 மாதத்தில் 2027 பிறந்துடும். ஸோ 2027 பப்ளிக் ஹாலிடேஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியாகி இருக்கு, பார்த்தீங்களா? இப்போ அடுத்த வாரம் நமக்கு ஒரு பப்ளிக் ஹாலிடே வருதுன்னு வைங்க, இங்கே நம்ம யூஏயில் நம்ம பார்த்தோன்னா வர வாரத்துக்கு அடுத்த வாரம் நமக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இஃப் ஐம் நாட் ராங் நமக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதோட அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னும் நேஷனல் டே ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அதோட இந்த வருஷத்துக்கான ஹாலிடேஸ் முடிஞ்சிடும். பட் 2027 நம்ம என்னெல்லாம் ஹாலிடேஸ் எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூ இயர்ஸ் டே அஃப்கோர்ஸ் ஒரு நாள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் என்ன தெரியுமா, நியூ இயர் வந்து இந்த தடவை ஜான் 1 ஃப்ரைடே வருது, வெள்ளிக்கிழமை வருது. ஸோ வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஈத் உல் ஃபித்ருக்கு நம்ம பார்த்தோம்னா 3 அல்லது 4 நாட்கள் கிடைக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரமதான் 2027 வந்து February 8 ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அஃப்கோர்ஸ் க்ளோஸ் டு தட் டேட் மூன் சைட்டிங்கை பொறுத்து டேட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அகேன் ரமதான் 29 அன்னைக்கு ஷவல் கிரசன்ட் பார்க்க முடியலை அப்படின்னா நமக்கு வந்து ரமதானுடைய டேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். லைக் நமக்கு தான் தெரியும் இல்லையா, 29 இல்லை 30 அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதர் 3 or 4 நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாலிடே டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 29 ரமதான் மாதம் இருக்குன்னா டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு 6 நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் யா, இதே வந்து வேறு மாதிரி ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 வந்து கிடைக்க போகுது. ஃபெப்ரவரி மாதம் நோட் பண்ணிக்கோங்க, ஐ மீன் மார்ச் மாதம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ராஃபாடி அண்ட் ஈதலதா நம்ம பார்க்கும்பொழுது 4 அகேன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டேங்கிற மாதிரி 4 நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகேன் டேட்ஸ் வந்து மூன் சைட்டிங்கை பொறுத்து அப்படி இப்படி மாறலாம். அண்ட் தென் ஹிஜ்ரி நியூ இயர் நம்ம பார்த்தோன்னா 1 நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் முஹரம் வந்து டிபெண்டிங் ஆன் மூன் சைட்டிங் அண்ட் லைக்லி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது, சண்டே June 6. ஸோ பப்ளிக் ஹாலிடே அன்னைக்கு வருது அப்படிங்கிறதுனால, ஐ மீன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கூட ஹாலிடே அன்னைக்கு வருதுங்கிறதுனால மேபி மாற்றி வைப்பாங்களா என்ன எதுங்கிறது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் தென் ப்ராஃபிட் முகமது பர்த்டே வந்து 12th ஆஃப் ஹிஜ்ரி மந்த் ஆஃப் ரபி அல் அவல் வரும் ஒவ்வொரு வருஷமும். அண்ட் அதை பொறுத்து நம்ம பார்க்கும்பொழுது சாட்டர்டே August 14, 2027 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது லித்தியா அது அகேன் நம்ம நேஷனல் டே ஹாலிடேஸ் நம்ம பார்த்தோம்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு 4 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான். ஸோ பரவாயில்ல, நாட் பேட் இல்லையா. எனக்கு இதை பார்க்கும்பொழுது என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த பசங்க படத்தில் வந்து அந்த பையன் கேலண்டர் பார்த்து கேல்குலேட் பண்ணுவான் இல்லையா, ஒரு ஒரு வருஷமும் வந்து எவ்வளோ நாள் லீவ் கிடைக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து 2027 பப்ளிக் ஹாலிடேஸ் எக்ஸ்பெக்டட் பப்ளிக் ஹாலிடேஸ் இன் த UAE.
0: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange. Change.

0: We'll be back after a short commercial break.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் GDN இப்பொழுது அமீரக திரையரங்குகளில்.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
5: இன்னையிலேந்து ஒரு நாள் கூட நாயுடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.

0: மகுடம் படத்துக்கான கப்பல் பாசஸ் வேணுமா உங்களுக்கு? நான் கேட்குற க்வெஸ்சனுக்கு ரைட்டான ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன். விஷால் அவருடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற திரைப்படம் தான் மகுடம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஷால் நடித்து வெளியாகிற ஒரு படம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஒரு August 14 அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற அந்த கஷ்டமான கேள்வி தான் கேட்டிருந்தேன். 0502-528-940 நம்ம தமிழ் எஃப்எம் நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் கொடுக்கலாம், அனுப்பி வைக்கலாம். ஆல்ரெடி வந்து எனக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் பாருங்கள், கப்பல் பாசஸ் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிலே பண்ணாமல் அனுப்புங்க. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வின்னர்ஸ் யார் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட நான் திருப்பி வருவேனா, சரியா? மீன்வாயில் சம்மர் வந்து தோ தே சேட் August 24 வந்து நமக்கு இந்த சுஹேல் ஸ்டார்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கனாலும் அது வரைக்கும் நம்ம சம்மரை தாக்கு பிடிக்கணும். சம்மருக்கு வந்து எப்படி நம்மளை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாகனங்களுக்கு, ஏன்னா நம்மளை நிறைய பேர் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட வண்டியில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதிகமாக. ஸோ அப்படி நம்மளை சேஃபாக தாங்கி கூட்டிகிட்டு போகக்கூடிய கார்ஸை வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம துபாய் போலீஸ் அண்ட் ஈனாக் வந்து சேர்ந்து காருக்கான ஃப்ரீ சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வழங்குறாங்க. இந்த சம்மர் ஹீட் ரிஸ்க்கை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரீயான கார் செக்அப் வழங்குறாங்க. டிரைவர்ஸ் யார் வேணாலும் இல்லை, கார் வச்சிருக்கிறவங்க யார் வேணாலும் போகலாம். ஸோ சம்மர் விதவுட் ஆக்சிடென்ட்ஸ் 2026 ஒரு பாகமாகத்தான் இந்த ஒரு ஃப்ரீ செக் பண்ணுறாங்க, காருக்கான செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வெரி வெரி சிம்பிள். ஈனாக் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஈனாக்கோடைய மெயின்டெனன்ஸ் சென்டர்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய காரை கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுவாங்க. August 10 ஆரம்பிக்கிறாங்க. நேற்றுக்கு ஆரம்பிச்சுட்டு August 23, 2026 வரைக்கும் இந்த ஃப்ரீ செக்அப் நாங்கள் வழங்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். இன்னொரு ஆட்டோ ப்ரோக்கு போயிட்டு 10 essential சேஃப்டி செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 essential சேஃப்டி செக் அப்படிங்கும்பொழுது உங்கள் காரோடைய டயர்ஸ் எப்படி இருக்குது, என்ஜின் எப்படி இருக்குது, என்ஜின் ஆயில் எப்படி இருக்குது, அண்ட் தென் மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துடுறாங்க. ஸோ கீ ஏரியாஸ் நம்ம காரில் ஒரு கீ பார்ட்ஸ் நம்ம காரில் செக் பண்ண வேண்டியதுன்னு நம்ம பார்த்தோன்னா டயர், ஏன்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ரோடுனுடைய அந்த ஹாட் சர்ஃபேஸ் சேர்ந்து டயர் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி பண்ணிட்டு டயர் வெடிச்சு போகிற அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதனால டயர் வந்து எப்போவுமே ப்ராப்பராக இருக்கணும், வெல் மெயின்டைன்டாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். ஸோ டயர் அண்ட் தென் பேட்டரி லைஃபும் வந்து கரெக்டாக இருக்கணும், உங்கள் காரோட பேட்டரி அண்ட் தென் என்ஜின் கூலிங் சிஸ்டம்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், பிரேக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஏர் கண்டிஷனிங், ஃப்ளூயிட்ஸ், பெல்ட்ஸ், ஹோசஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த சம்மருக்கு ரியாக்ட் ஆகும். கொஞ்சம் அப்படி இப்படி வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லைன்னா நமக்கு வந்து சேஃப்டிக்கு பெரிய பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். ஸோ நம்ம காரை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. டயர் ப்ளோவர்ஸ் ஆகலாம், என்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகலாம், பேட்டரி ஃபெயிலியர், பிரேக் ப்ராப்ளம்ஸ், ஏசி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இத்தனை பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்க சொல்ற மாதிரி இந்த 10 point சேஃப்டி செக்ல இது எல்லாம் வந்து சரியா வேலை பண்ணதா என்ன எதுங்கிறத கரெக்டாக அவங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும், கார் எடுத்துட்டு போனா மட்டும் போதும். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் டூ கோ அண்ட் கெட் யுவர் கார் செக்ட்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: அன்யூஷுவல் டிராஃபிக் எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் 311611 இப்போ இருக்கிற அந்த டிராஃபிக் இருக்கு. ஓகே, அதை சொல்லி நான் போர் அடிக்கல. பட் அன்யூஷுவல் டிராஃபிக் வந்து எங்கன்னா பேரோட் ஸ்ட்ரீட்ல ஆர்டிஏ கண்ட்ரோல் ரூம் அல்துவார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கிராஷன் ஆகி இருந்திருக்கு. அங்கே வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பிளஸ் கன்ஜெஷன் வந்து பார்க்க முடியுது. ரெண்டு கிராஷஸ் ஆக்சுவலி ஆயிருக்கு, அதனால அங்கே மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பிளாக் ஜாஸ்தியாக இருக்கிற

ஓகே, யூ ஹாவ் அ குட் டே. பார்த்துக்கோங்க உடம்ப, காரியும் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. சம்மர் இருக்கு இன்னும், தோ 24th வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 மாதத்துக்காவது இந்த சம்மருடைய வெயில் நம்ம வந்து சூட்டை வந்து நம்ம அனுபவிப்போம். ஸோ ஜஸ்ட் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடாக இருங்க. தமிழ் எஃப்எம் ஆப் இருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எங்கிறது வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன், ஃபோனு, ஆப், நம்ம தமிழ் எஃப்எம் ஆப் இருந்தால் மட்டும் போதும். சரியா? அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல். நாளை காலை 7 மணிக்கு திருப்பியும் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. டாடா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சர் அருண்ராஜ் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாணவர்கள் எதிர்காலம், கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றுக்கு எதிரானது நீட் என்று அவர் கூறினார். தமிழ் வழி மாணவர்கள் நீட் தேர்வினால் பாதிக்கப்படுகின்றனர். நீட் தேர்வு ஏழை மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கின்றது என்றார். நீட் தேர்வினால் பயிற்சி மையங்களுக்கே லாபம் என்றார். மேலும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு சட்டங்களில் தேவையான திருத்தங்களை செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தீர்மானத்தில் வலியுறுத்தினார். தீர்மானம் மீதான விவாதம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுக எம்எல்ஏ முத்துராஜா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தவரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வரவில்லை என்றார். ஏ கே ராஜன் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நீட் தேர்வை விலக்கு மசோதாவை மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது.
1: இந்திய செய்திகள்.
3: நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவைக்கு வராமல் உள்துறை மந்திரியை பதிலளிக்க கோருகின்றார் ராகுல்காந்தி என்று பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க வேண்டும் என்று தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: எவன்கார்டு நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்ட நிசங்க சேனாதிபதி இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் வருகை தந்துள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரக உயர்கல்வி நிறுவனங்களுக்கான புதிய தேசிய தரவு தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அமீரகத்தின் உயர்கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சகம் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான செயல்திறன் குறியீட்டு வழிகாட்டி எனப்படும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான குறியீடுகள் வழிகாட்டி தளத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பாதுகாப்பான ஒருங்கிணைந்த தேசிய மின்னணு தளம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் தங்களின் நிறுவன செயல்திறனை கண்காணிக்கவும் தரவுகளை அடிப்படையாக கொண்ட முடிவுகளை எடுக்கவும் உதவும் என்று கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: அழுத்தங்களுக்கு மத்தியில் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தனது பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இன்ஃபான்டினோவுக்கு டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கான்காஃப் மற்றும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து வெளியிட்ட திறந்த கடிதத்தில் கைவிடப்பட்ட திட்டத்தின் மூலம் ஏமாற்றும் நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் அதன் மூலம் நம்பிக்கை மீறப்பட்டதாகவும் இன்ஃபான்டினோ மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் உலகக்கோப்பை உள்ளிட்ட அனைத்து ஃபிஃபா போட்டிகளின் வணிக மற்றும் டிக்கெட் விற்பனை உரிமைகளை நிர்வகிப்பதற்காக புதிய நிறுவனம் ஒன்றை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த புதிய நிறுவனத்தின் 21% பங்குகளை தனியார் முதலீட்டு நிறுவனத்துக்கு விற்பனை செய்யவும் திட்டமிடப்பட்டிருந்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகின் முதல் நிலை டென்னிஸ் வீரர் யனிக் சின்னர் சின்சினாட்டி ஓபனில் இருந்து விலகியுள்ளார். யனிக் சின்னர் முழங்கால் காயம் காரணமாக இந்த வாரம் நடைபெறும் சின்சினாட்டி ஓபன் தொடரில் இருந்து விலகியுள்ளார். இருப்பினும் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிக்கு உடல் தகுதியுடன் தயாராகி விடுவேன் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 24 வயதான இத்தாலிய வீரர் கடந்த மாதம் நடைபெற்ற விம்பிள்டன் இறுதிப் போட்டியில் அலெக்சாண்டர் ஸ்வெரவை வீழ்த்தி தனது 5வது கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டத்தை வென்றார். அதன் பிறகு அவர் எந்த போட்டியிலும் விளையாடவில்லை.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உம்மல் குவைன் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று அதிகாலை வேளையில் மழை பெய்துள்ளது. அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை அவதானிக்க முடிகின்றது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராஸ் அல் கைமா ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வெல்கம் எல்லாருக்கும். வணக்கம். எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கடைசியா எப்போ இந்த அளவுக்கு ஒரு ஜென்ரேஷனே வந்து முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பயங்கர ஃபன்னா இருக்கு. அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பூஃப் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்டர்நெட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து இந்த பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ரிலேட்டபிள் கான்செப்ட் எல்லாமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இட் லுக்ஸ் நைஸ். ஸோ நீங்கள் இந்த அபுதாபி வீசா இருக்குல்ல, அதாவது இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு அபுதாபி ஃப்ரீ வீசா கொடுக்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. நேற்று நான் கூட சொல்லியிருந்தேன், அதை பற்றி ஒரு சின்ன விரிவு நான் இப்போ கொடுத்துட்றேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது இந்தியன் டிராவலர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம இருக்கோம்ல, நம்மள டூரிஸ்ட் பல பேர் ஊரில் இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஒய்ஃபு, ஹஸ்பண்டுன்னு கச்சக்க பேர் இருப்பாங்க யூஏஇ பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் முதல் 20,000 பேரில் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா August 1st அக்டோபர் 31st உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க. அது வந்து ஒரு பக்கம் துபாயில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரெஃபர் ப்ரோக்ராமில் 3,000 ஒருத்தர் கிஃப்ட்லாம் கிடைக்குது. அபுதாபி பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி விசாஸ் யாருக்கு கிடைக்கும்னா, நீங்கள் வந்து ஆத்தரைஸ்ட் ட்ராவல் ஏஜென்ஸ் மூலமாகவோ டீலர்ஸ் மூலமாகவோ இந்த பேக்கேஜை புக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹாலிடேவை புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விசா ஃபீயை வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் மினிமம் 3 நாளைக்கு அபுதாபியில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் தங்கணும், ஸ்டே பண்ணணும். ஸோ ஒரு டெஸ்டினேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்பாயிண்டட் பை DCT அபுதாபி. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம். ஆர் டைரக்டாக DMC பார்ட்னர்ஸ் வழியாக கூட நீங்கள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 திரஹாம்ஸ் வந்து சேவ் ஆகுங்கிறது தெரிய வந்திருக்கு. ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் இட்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, gold வந்து இன்னைக்கு காலைல ஏறின ஸ்பீடுக்கு அப்படியே இறங்கிருச்சு.
1: இன்று தங்கத்தின் விலை.
2: Gold rate
3: brought to you by Ain Gold Walletல நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, சோ 18 கேரட் தங்கம் வந்து 401.5 dirhams இருக்கு. 21 கேரட் தங்கம் 468.5, 22 கேரட் தங்கம் 488.50, 24 கேரட் தங்கம் 527.50. இந்த கால வந்து சர்ன் ஏறிச்சு. திடீர்னு பார்த்தா அப்படியே சர்ன் இறங்கிருச்சு. ஆஃப்டர்நூன் ரேட் என்னங்கறத கொஞ்சம் நேரத்துல வந்து நான் சொல்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
3: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
1: Back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஜிடிஎன் இப்பொழுது அமீரக திரையரங்குகளில்.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டிவி.
5: இன்னிலிருந்து ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க கூட முடியாது.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: திடீர்னு ஊருக்கு போன போல இருக்கு. ஏன்னு தெரியல, ஊருக்கு போயிட்டு காலம்லாம் சாப்பிட்டு சும்மா அப்படியே ஒய்ஃபு பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே பைக்கில் ஒரு ரைடு போயிட்டு அப்படியே திரும்பி வர்றோம் போல இருக்கு. அப்புறம் ஹாஃப் அன் அவர் கேச்சு நார்மல் ஆயிடுது. பட் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு அப்படிலாம் திடீர்னு தோணுமா? அதான் நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம், சட்டன்னா அப்படியே ஊருக்கு போனே பிறகு அப்படின்னு தோணுமா உங்களுக்கு? ஓகே, போக முடியாது, ஆஃபீஸில் விட மாட்டாங்க பல பேருக்கு. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் ஊருக்கு போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சரியா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் போட போகிறேன். 800-8940 call பண்ணுங்கள். 800-8940 அப்படிங்கிற நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் கிடைக்கும். ப்ளஸ் 9714359-5525 அப்படிங்கிற நம்பருக்கு யார் கூப்பிடலாம்? UAE-க்கு வெளில இருக்கக்கூடிய ஆட்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள், டென்மார்க், நார்வே, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், சோமாலியா, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ளஸ் 9714359-5525 கால் பண்ணலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பேசுறேன்.
1: ஹலோ மது, ஹவ் ஆர் யூ?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ. லைட்டா ரேடியோ வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்களேன்.
1: வா, இத வண்டி ஓட்டி ரொம்ப நிகழ்ச்சி கேட்டு இருந்ததெல்லாம் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் ஒண்ணு போகுது. சூடும் இல்லாம
0: நன்றிங்க, நன்றிங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் புது இது ஒண்ணு, அது என்ன, பிரபு தேவா அவங்க ஏஆர் ரஹ்மான் இப்ப செஞ்சது.
0: என்ன என்ன செஞ்சது?
1: பிரபு தேவாவும் ஏஆர் ரஹ்மான் புது மூவி ஒண்ணு இப்ப ரிலீஸ் ஆகுது.
0: ஆமா ஆமா,
1: அதுல டிங்க டிங்க டிங்க ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஒரு எனர்ஜி தார பாட்டு ஒன்று.
0: ஓகே ஓகே ஓகே,
1: அந்த பாட்டை கட்டாயம் போட்டுருங்க.
0: ஓகேங்க, நான் போட்டு விடுறேன்.
1: ஓகே ஓகே,
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், யா பாய், ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். முன் செல்லடா பாட்டு வருது, எல்லாரும் கேட்டு மோடி வட்டாவங்க.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasathu dimittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum,
2: there is no place like home. There's no home like that.
3: Talaivar song of the hour. Talaivar song of the hour.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா துபாய், சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பயங்கரமான விஷயங்கள்லாம் பார்த்தேன். அதாவது தடை செய்யப்பட்ட பகுதிகள் இங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் நீங்கள் போயிடவே கூடாது, அளவுடே கிடையாது உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சில பல இடங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வகையில் நமக்கே தெரியும்ல சில இடங்கள்லாம் இருக்குது, இந்த சென்டினல் ஐலாண்டு, அதுக்கப்புறம் வந்து பிரேசில் பக்கத்தில் இருக்கிற ஸ்னேக் ஐலாண்டு, இங்கெல்லாம் வந்து நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதை தாண்டி இன்னொரு இடம் இருக்கான், இங்கிலாண்டில் ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் மியூசியம் இருக்கான். இந்த இடத்துக்கு போகிறவங்க ஃபுல் கிட்டில் போனாலுமே சம்டைம்ஸ் என்ன போனவங்களாம் மைகடிச்சுலாம் விழுந்துருவாங்க. ஸோ இந்த பிளான்ட் பாய்சன் கார்டன் வந்து நார்த்தம்பர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ எதுக்கு நான் பாஸ் பண்ணி பேசுகிறேன், ஒரு தலைவர் ஞாபகம் வர்றார் எனக்கு தெரியாத விடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ட்ஸுமே கொலை செய்யும் தன்மை உள்ளதான். நீங்கள் தொட்டா இறந்து போகலாமா, சிலதை மோந்து பார்த்தா இறந்து போகலாமா, விதவிதமாக இருக்குமா. இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வந்து விஷத்தன்மை நிறைந்த ஒரு பயங்கரமான பிளான்ஸ். நீங்கள் ஒரு செகண்ட் யோசிக்கலாம், ஏன் ஆஃபீஸ் காரணங்களுக்கு இங்கிலாண்டில் என்ன வேலை அப்படின்னு இல்லை, நீ இது வேறு. ஸோ இந்த பிளான்ஸை வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணலாம், பட் யூ ஹாவ் டு பி இன் ஃபுல் கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன பாலன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கனாலே முடிச்சு விட்ருமாங்க கதையை. அந்த அளவுக்கு டேஞ்சரஸான பிளான்ஸ்லாம் இருக்காமா. ஸோ இந்த டேஞ்சரஸான பிளான்ஸ் ஏரியாவை தாண்டி ரேடியோ ஆக்டிவ் ரிவர், அதுக்கப்புறமா பயங்கர ஹசடஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே ஒன்றுனா உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் இது மசாலா கேஃபே, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக், ஸ்டே டியூன்ட்.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: டெல்லியில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று திமுக எம்எல்ஏ முத்துராஜா இன்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். சிஜிபி போராட்டத்திற்கு தாவிக்கா நேரில் சென்று ஆதரவு அளித்ததா என்று அவர் வினவினார். சிஜிபி போராட்டத்துக்கு டெல்லி சென்று திமுக ஆதரவு அளித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீட் விலக்கு மசோதாவுக்காக நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடர்ந்தது என்றும் தெரிவித்தார். திமுக அரசின் நீட் எதிர்ப்பு நடவடிக்கைகளை இத்தீர்மானத்தில் குறிப்பிடாதது ஏமாற்றம் என்று எம்எல்ஏ முத்துராஜா சுட்டிக்காட்டினார். இதனால் சபையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் நீட் தீர்வு வந்த போதும் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு பெற்றவர் கலைஞர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குறிப்பிட்டார். நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை அரசு முடக்குவது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பேச்சுரிமை, கருத்துரிமை போன்று போராடுவதும் மக்களின் அடிப்படை உரிமை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தின் பேரணியை முடக்கியது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் வினவியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மணிப்பூர் கலவர வழக்குகளை விசாரிக்க இரண்டு தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மணிப்பூரில் கடந்த 2023 ஆண்டு நடந்த இனக்கலவரத்தில் 200 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கலவர வழக்குகளை சிபிஐயும் என்ஐஏவும் விசாரித்து வருகின்றன. விசாரணை நிலவரத்தை உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருகின்றது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மணிப்பூர் கலவரம் தொடர்பான சிபிஐ வழக்குகளை கையாள ஒரு தனி நீதிமன்றமும் என்ஐஏ வழக்குகளை கையாள மற்றொரு தனி நீதிமன்றமும் அமைக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
2: மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கை அழைத்து வரப்பட்ட ரத்மலானே சைமா என அழைக்கப்படும் நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பேராதனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த கஞ்சுபானி இம்ரானின் நெருங்கிய சகா என கூறப்படும் இந்நபர் ஆகஸ்ட் 10 இரவு பேராதனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த இவரை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் மலேசிய போலீசார் மற்றும் இன்டர்பால் அமைப்பின் உதவியுடன் அண்மை கைது செய்தனர். அவருடன் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர்.
1: அமீரக செய்திகள்.
2: உலகளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வரும் நிலையில் துபாயில் 22 கேரட் தங்கத்தின் விலை மீண்டும் 1 கிராமுக்கு 500 திர்ஹாம்ஸை நெருங்கியுள்ளது. துபாய் ஜுவல்லரி குழுமத்தின் தரவுகளின்படி இன்று சந்தை தொடங்கிய போது 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 531 திர்ஹாம்ஸ் 25 பில்ஸாக இருந்தது. இது நேற்றைய சந்தை முடிவில் இருந்த 528 திர்ஹாம்ஸ் 25 பில்ஸில் இருந்து 1 கிராமுக்கு 3 திர்ஹாம்ஸ் அதிகமாகும். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு சுமார் 35 திர்ஹாம்ஸினால் உயர்ந்துள்ளது.
1: உலக செய்திகள்.
2: ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் யுக்ரைனில் ஒரே இரவில் குறைந்தது 9 உயிரிழந்தனர். இதனிடையே யுக்ரைன் ரஷ்யாவின் பகுதிகளில் நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தி வருகிறது. சபோரிஜியா பகுதியில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 உயிரிழந்தனர். டினிப்ரோ பெட்ரோஸ்க் பகுதியில் 3 உயிரிழந்துள்ளனர். மேலும் யுக்ரைன் தலைநகர் கீவிலும் வெடிப்புகள் பதிவாகியுள்ளதுடன் அதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு யுக்ரைனின் 396 ட்ரோன்களை இடைமறித்து அழைத்த ரஷ்யா தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: நேபாள கிரிக்கெட் அணியின் ஒருநாள் தலைவராக சந்தீப் லமிச்சானி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சுழற்பந்து வீச்சாளரான சந்தீப் லமிச்சானி ரோஹித் பவுடேலுக்கு பதிலாக நேபாள கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். வரவிருக்கும் ஆடவர் பிரிமியர் லீக் தொடரை முன்னிட்டு இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டித் தொடர் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 12 வரை மலேசியாவில் நடைபெறுகின்றது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல்புஜீராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, துபாய், ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் தற்பொழுது 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி. Star of the month.

0: போடு ரெண்டு பாட்டு சூப்பர் பாட்டு கேக் போறோம் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி முது இஸ் பேக். ஓஜி இஸ் பேக் டி அப்படின்னு எஸ்கே அண்ணா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு.
1: நோட்டிட் போயிருச்சு தம்பி
0: அப்படிங்கிற மாதிரி மொத்த சீசனும் நோட்டிட் போயிருச்சு எஸ்கே அண்ணா. ஏன்னா நீங்க ஆசையா தான் சொன்னீங்க எங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் இந்த சீசன் வாஸ் சோ பேட் ஃபார் சென்னை சூப்பர்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே கோல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனிடைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் 527.50, 22 கேரட் தங்கம் 488.50, 21 கேரட் தங்கம் 468.50, 18 கேரட் தங்கம் 401.50 dirhams இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
4: gold rate
3: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: இந்த யுஏயில் இருக்கக்கூடிய ஹாலிடேஸ் இந்த வருஷத்தில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹாலிடேஸை எப்படி நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணலாம், எப்படி எப்படி நீங்கள் வீக்கெண்ட்ஸோட அதை இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லட்டுமா. மல்டிபிள் லாங் வீக்கெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நமக்கு லீவு. ஸோ அதை முன்னிட்டு 3 நாள் நமக்கு வந்து லீவ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதில் ஃபித்ர் எல்லாமே 2027 வரப்போகுது. இதில் இத்திஹாத் வந்து டிசம்பர் மாதம் இருக்குது இந்த வருஷம் இல்லையா, அதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2027 என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 2027 பொறுத்த வரைக்கும் நியூ இயர் வந்து ஃப்ரைடே வருது. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நமக்கு லீவு. ஸோ ஃபஸ்ட் ஒர்க்கிங் டேவே January 4 தான். ஆஹா, வாட் அ ஸ்டார்ட் டு த இயர். வெரி குட். இதில் ஃபித்ர் வந்து 3 or 4 days வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனித ரமதான் மாதம் வந்து ஸோ March 9, 10, 11 முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்கள் ஏதாவது ஒரு நாள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதில் தான் அரஃபடே, இதுக்கு ஒரு 4 நாள் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ மே மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 15 டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹாலிடேஸ்லாம் அப்படியே ஒன்றா பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் பார்த்தா போர் அடிச்சிடும்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
3: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: Back to back.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காட்டினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன்.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் ஆகஸ்ட் 13 முதல் புதிய கிளையும் திறக்கப்பட உள்ளது. கால் 050-310-8255.
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் கம்யூனிட்டி இல்ல, ஒளி மூலியம் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
1: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by
10: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
11: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
12: Matrum, there is no place like home, there's no home like that.
13: Talaivar song of the hour, Talaivar song of the hour.
11: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
4: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். Okay friends, எங்கலாம் டிராஃபிக் இருக்கு. E311ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் துபாய். நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு மலையா ஸ்ட்ரீட் தான் ஒன்று. அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட்ல ரெண்டு பக்கமும் யூனிவர்சிட்டி சிட்டி சைடும் சரி இந்த சைடும் சரி ரெண்டு பக்கமும் வந்து ஷார்ஜாவில் டிராஃபிக் இருக்கு. அண்ட் கல்ச்சுரல் ஸ்கொயர் பக்கத்தில் நீங்கள் அப்படியே வாசித் ஸ்கொயர் நோக்கி வந்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் கரெக்டுங்க. ஆமாம், ஷார்ஜா லைப்ரரி தாண்டவுடனே ஒரு கிராஷ் போட்டு இருக்கு, அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி துபாய்க்குள்ளே பெருசாக எங்கே சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, குட் கோ தான். பார்த்துக்கிறீங்களா? டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. ALD Properties in Nangamandu.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
6: மற்றும் there is no place like home.

0: ரெண்டு மாசமா பணமே வராத மாதிரி இருந்துச்சு. இந்த மாசம் பார்த்தா அதான் சந்தானம் சொல்லுவார்ல, வந்தா எல்லாம் மொத்தமா வருவானுங்க இல்ல யாருமே வரமாட்டாங்கன்னு. பயங்கரமா படம் படமா வருதுங்க. புரட்சி தளபதி விசால் அவர்கள் படம் வருது. ஸோ இப்போ என்னென்னா என்னென்ன படம் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதை யார் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி கப்புள் பாஸ்லாம் வின் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் வந்து 14 August ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை யூஏயில் ஃபாஸ்ட் ஃபிலிம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சூர்யா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. ரொம்ப கேஷுவலான பிரீசியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து என்ன படம்லாம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில பல ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன நான் பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் மியூசியம், இந்த பிளான்ட் மியூசியத்தில் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கனாலே அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை தொட்டிங்கனாலே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்தளவுக்கு பாய்ஸ்னஸ் இது, அது உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது நம்ம வந்து எப்படி சென்டினல் ஐலண்டை பார்த்து பயப்படுறோமோ அதே மாதிரி மாஸ்கோ பீரோ அப்படின்னு ஒரு டெரிட்டரி இருக்குது பெருவில். இது வந்து பயங்கர டேஞ்சரஸான ஒரு இடமா. 750 மக்கள் வாழறாங்களாம். அன்கான்டாக்டட் ட்ரைபாக இது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பாப்புலேஷன் கூட பேசவே மாட்டாங்க அப்படிங்க. அவங்க பேச விரும்பலை. அவங்க வந்து டோட்டலாக ஐசோலேட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே யாராவது டூரிஸ்ட்லாம் போனாங்கன்னா கூட முடிச்சு விட்ருவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரஸான ஒரு இடமா. அதேமாரி மியான்மரில் ராம்ரி ஐலாண்ட் ஒன்று இருக்குது. 1945 ஆயிரக்கணக்கான ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து இந்த ஐலாண்ட் வழியாக போயிருக்காங்க. போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர் க்ரொக்கடைல்ஸ் எல்லாரையும் சம்பவம் பண்ணி விட்ருக்கு. பயங்கர மோசமான க்ரொக்கடைல் அட்டாக் இந்த ஹிஸ்ட்ரியில் நடந்ததே இந்த மியான்மர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன தீவில் தான். நம்ம அதாவது இப்போ இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இபன் பட்டூட்டா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ், வாஸ்கோட காமா, மெகலன், இவங்கெல்லாம் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு ஆபத்தெல்லாம் இருக்குன்னே தெரியாமல் சர்வசாதாரணமாக போய் உலகத்தை சுற்றிட்டு வந்தாங்க? ஐயோ, சாதாரண விஷயம் இல்லைங்க, எல்லாம் பெரிய விஷயங்க. ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு வீசா எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும் போதுன்னு இருக்கே, இவங்கெல்லாம் அப்படியே வாக்கிங் இது இதுன்னு ஜாலியாக போயிட்டுருக்காங்கல்ல, சான்ஸே கிடையாது. தொடர்ந்து பேச ஒரு மணிக்கு மேலே எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்டேட்டு
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் மழைநீர் வீணாகாமல் தடுக்கலாம் என்று அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,000 கோடிதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நிதிநிலை அறிக்கையில் பயிர்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றம் என்று சௌமியா அன்புமணி கூறினார். அதிக தடுப்பணைகளை கட்டலாம், குறைந்தது 30 தடுப்பணைகளையாவது கட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். ஏரி குளங்களை தூர்வாரினால் விவசாயத்துக்கு தண்ணீர் போதும் என்றும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
1: பெங்களூரு வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இடம்பெறவில்லை என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் புகார் அளித்துள்ளார். தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து பெங்களூரு வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இடம்பெறவில்லை என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு பிறகு தனது பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எக்ஸ் தளத்தில் காணொலியொன்றை வெளியிட்ட அவர், முன்னாள் பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதி வேட்பாளராக இருந்த தனது பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பில் கேள்வி எழுப்பினார். தாம் கர்நாடகாவில் பிறந்து அங்கேயே கல்வி பயின்று வளர்ந்தவர் என்பதை வலியுறுத்திய அவர், தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது குறித்து அதிருப்தி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பான முன்மொழிவு குறித்து விவாதிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் உறுப்பினர்களை நாளை சந்திக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பான முன்மொழிவு குறித்த இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டை அண்மையில் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தனர். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைவாக தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அச்சட்ட மூலத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 65ஆகவும் திருத்தப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: போர் அல்லது அமைதி இல்லாத நிலையில் மத்திய கிழக்கு நீடிக்க முடியாது என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். இந்த பிராந்தியம் முடிவில்லாத போர் மற்றும் அமைதி இல்லாமல் இருக்கும் நிலையில் தொடர முடியாது என்றார். அதன் நிலைத்தன்மைக்கும் அங்கு வாழும் மக்களின் எதிர்காலத்துக்கும் தெளிவான பார்வையும் தெளிவான வழிகாட்டுதலும் தேவை என்று கூறினார். தெளிவான மற்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் நீடித்த நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதே இலக்கு என்று கூறினார். அடுத்த கட்டத்தை பலவீனமான அடித்தளங்களின் மீதும் சர்வதேச சட்டத்திலிருந்து விலகிய ஏற்பாடுகளின் மீதும் உருவாக்க முடியாது என்று கூறினார்.
2: உலகச் செய்திகள்.
1: பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக் தார் பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் சயானியுடன் தொலைபேசியில் உரையாடினார். பாகிஸ்தான் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி இடையே மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து இஷாக் தாருக்கு அல் சயானி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் விரைவில் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள விருப்பம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுப்பதில் பாகிஸ்தான் உறுதியாக உள்ளது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் வலியுறுத்தியுள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: inga nanda king na podradhu da paattu adu gap chip nu kettu enjoy pannadho hukum tamil fm ka hukum.

0: வெல்கம் பேக். இப்போ வந்து 2027ல என்னென்ன பொட்டன்ஷியல் ஹாலிடேஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதை கண்டினியூ பண்ணுவோம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நியூ இயர் நம்ம பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து ஈத் அல் ஃபித்ர், ஈத் அல் அதா, எந்தெந்த தேதிகளில் லீவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்தாச்சு. ஹிஜ்ரி நியூ இயரை பொறுத்த வரைக்கும் சண்டே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் மூன் சைட்டிங் அஃப்கோர்ஸ். அண்ட் ப்ராஃபட்ஸ் பர்த்டேவை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே ஆகஸ்ட் 14th வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் மூன் சைட்டிங். ஈத் அல் இத்தியாத் 2 நாட்கள். ஸோ 2027 பொறுத்த வரைக்கும் 56th நேஷனல் டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வருதுனால 4 நாட்கள் நமக்கு ஈஸியாக லீவ் கிடைக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் குறிப்பாக ஈதல் இத்தியாத், ஈதல் ஃபித்தர், ஈதல் அதா 2027 உங்களுக்கு மிக சிறப்பான நாட்களில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் உங்கள் லீவை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 6 மாதம் முன்னாடியே டிக்கெட்லாம் போட்டு வச்சிருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Okay, gold rate பொறுத்த வரைக்கும் இந்த CPI, PPM, அதுக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் டேட்டா, இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் வச்சு மூவ் ஆகும்ல. அந்த வகையில் நாளைக்கு ஈவினிங் 4:30 UAE டைமுக்கு ஒரு டேட்டா வருது. அந்த டேட்டா வச்சும் கோல்டு வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். டைரக்ஷனை சூஸ் பண்ணும். பட் இப்போதைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: இன்று
1: தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy AIN gold wallet.
2: Back to back.

0: ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
1: பேர் என்ன தம்பி?
0: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
2: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
0: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
1: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
3: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
0: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
3: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
4: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.

0: சரி, உலகத்துல போகிறதுக்கு நிறைய இடங்களுக்கு தடை விதிச்சிருப்பாங்கல்ல. இந்த யூஎஸ்ல ஏரியா 51 இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து யாருமே போக கூடாது. அதையும் போயிட்டு மீறி ஒரு பிளாகர் வந்து, பிளாகர் அவர் போயிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டாரு, அவர் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரஷ்யாவில் ஒரு லேக் இருக்கு, அந்த லேக் பேர் லேக் கராச்சே. அந்த லேக் கராச்சேல வந்து 1990s பயங்கரமான நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்காமல். ஸோ அங்கே இருக்கிற நியூக்ளியர் கழிவுகள்லாம் அந்த லேக்கில் தான் கொட்டுவாங்களாம். அந்த இடத்துக்கு போய் 1 hour நீங்கள் சும்மா அப்படி நின்னீங்கன்னா காலியாக முடிஞ்சுது, உங்க கதையே முடிஞ்சுதான். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குமா அந்த இடம். ஸோ இந்த செர்னோபில்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு, அது வந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கான டூரிசம் வந்து அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி 86 வந்து ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்துச்சுங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடமும் இருக்குது, இங்கிலாண்டில் பால்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கான். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்குமா, இது 7 feet வைட் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லிட்ரலி அந்த ஸ்ட்ரீமில் வந்து ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சிங்க, பல டசன்ஸ் ஆஃப் ஃபீட்டுக்கு உங்களை வந்து உள்ளுக்குள்ளே இழுத்துருமா. ஆக சிறந்த ஸ்விம்மர்கள் இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ்லாம் இருப்பார்ல, அவரே போனால் கூட அந்த ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வர முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகிறேன்ற மாதிரி நான் எதுக்கு இங்கெல்லாம் போக போகிறேன், அது விடுங்க. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற இடத்துல டிராஃபிக் எப்படி இருக்குன்னு
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: இந்த மலைகா ஸ்ட்ரீட்ல உள்ள தார் ரோடு யோசிக்கும், சார் இந்த ஊர்ல எவ்வளவு ரோடு இருக்குல்ல, நம்மள மட்டும் என்னமா யூஸ் பண்றாங்க, அவ்வளோ டிராஃபிக் இருக்கு. அப்ப பார்த்தாலும் இந்த ஒரு ரோட்ல மட்டும் தான் டிராஃபிக் இருக்கு. இந்த அபுஷாகரா அப்படியே டுவர்ட்ஸ் அபுஷாகரா போயிட்டு இருக்கீங்கன்னா E11 டிராஃபிக் இருக்கு. கசிமியா பக்கத்துல வந்து கிங் ஃபைசல் ரோட்ல கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. அண்ட் வேறங்க E611 டுவர்ட்ஸ் ஹல்தைத் ரோட் போயிட்டு நீங்கள் சார்ஜா ஏர்போர்ட்டுக்கு நுழையலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் உங்களால் நுழைய முடியும், ஏன்னா அங்கே டிராஃபிக் இருக்குது. வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட்டுக்கிட்ட ஒரு கிராஷ் வேறு போட்டு இருக்கு, ஃப்ரம் கல்ச்சுரல் ஸ்கொயர் சார்ஜா, வேற எங்கேயும் பெருசாக டிராஃபிக் இல்லை, பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Nikana 91 pode
3: enada
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும்
1: there is no place like home there's no home like that
2: தலைவர் song of the hour தலைவர் song of the hour
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்

ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா. 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: தமிழ் FM-ல RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
1: Chillax song of the hour. Brought to you by
0: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: FM. Changing lifestyle and food habits ala gastritis, constipation மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at iTreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டமிட்டு, மனசு தொட்டமிட்டு.
2: எஸ் மனசு தொட்டமிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை இப்ப நான் போட போறேன். 889-40 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. 800-8940. பாசித் சிராஜ்
3: மனுஷன்
2: அவரு வெளிநாட்டுல தான்
3: இருக்காரு
2: நினைக்கிறேன். எடுத்து
3: போட்டுறீங்களா?
2: அடியாவும் இருக்காது வைபாவும் இருக்காது. சரி சரி போட்டு வரேன் நான்.
3: ஓகே நான்.
2: ஓகே ஓகே சிராஜ், தேங்க் யூ சிராஜ். ஹேவ் எ நைஸ் டே. அண்ட் ரகரம் ஹோஸ்ட் என் எதிர்க்க லேப்டாப்போட வந்து உட்காந்தாச்சு, அதனால அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ரகரம் கேட்க ரெடி ஆகிக்கோங்க. என்ன அப்படிங்கிற கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இல்லை என்ன போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் எஃப்எம் இன்ஸ்டா பேஜ் இருக்கும், அப்படியே போட்டு கொடுத்துருங்க. சரியா, மறுபடியும் நாளை சந்திப்போம். 11:00. டேக் கேர் அண்ட் பை பை. ஹேவ் எ நைஸ் டே.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottamittu, manasa thottamittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha Thalaimuraikku Tamilai Kondu Serka. Yaal Kalviyagam. Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யக்கோரி சட்டப்பேரவையில் தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்துக்கு பாஜக உறுப்பினர் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார். இதற்கமைய இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது. இன்றைய நீட் தேர்வுக்கு எதிரான மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஜெயலலிதா இருந்தவரை தமிழ்நாட்டில் நீட்

0: வரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அத்துடன் தாவிக அரசின் சாதனையை குதிரை பேரம் நடத்தியதுதான் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, 2017 பிறகு உண்மையான அதிமுக இல்லை என்றார். கடந்த அதிமுக ஆட்சியில் உங்களுடைய நலனுக்காக டெல்லியில் சரணடைந்தீர்கள் என்று அவர் விமர்சித்தார். அரசு பணி தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றஞ்சாட்டி போராடி வரும் மாணவர்கள் மீதான போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்ற AVPV அமைப்பினர் போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பதட்டமான சூழல் உருவானது. ஏற்கனவே மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் AVPP அமைப்பினர் போராடும் மாணவர்கள் மீதான போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி செல்ல முயன்ற AVPP-யினரை போலீசார் தடுத்து நிறுத்தி தடுப்பு காவலில் எடுத்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை நெல் சந்தைப்படுத்தல் சபை வசமுள்ள நெல் இருப்புகளை கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் மூலம் அரிசியாக மாற்றி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2026 July 22 நடாத்தப்பட்ட 34th உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்யும் நடைமுறைக்கு வசதிகளை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. துபாயின் முதல் சுற்றுச்சூழல் மாநாடு மற்றும் கண்காட்சி September 7-8 நடைபெற உள்ளது. இந்த 2 நிகழ்வில் கொள்கை வகுப்பாளர்கள், சுற்றுச்சூழல் நிபுணர்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஒன்று கூடி சுற்றுச்சூழல் சவால்கள், காலநிலை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தில் சிக்கிய 570 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் பலர் காணாமற் போயுள்ள நிலையில் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதிகளவான உயிரிழப்புகள் ரிசாரல்டா மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் காலி நகரமும் இந்த நிலநடுக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
2: Hey Anthony, Therike Leo va evlo naal dhaan theduve pesame Tamil FM on pannu paata shi kepom.
1: 89.4. Star of the month.
3: Hello everybody, this is DSP.

வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர் தன் உள்ளத்தனையது உயர்வு. இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் தெரியுமா? வணக்கம், மிளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த தண்ணீர்ல மலரக்கூடிய பூவினுடைய நீளம் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணீர் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது காணப்படுமாம். இது இந்த ஒரு உவமை வந்து எத்தனையோ பாடல்கள்ல இலக்கியங்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறள்லையும் அது சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணீரில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய தாமரையாக இருக்கட்டும், மற்ற மலர்களாக இருக்கட்டும், அதனுடைய அளவு, அதனுடைய அந்த தோற்றம் வந்து எப்படி தெரியுமா? அந்த தண்ணி வந்து எவ்வளவு உயரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மேலே மேலே மேலே வரக்கூடியது. அதே மாதிரி தான் ஒருவருடைய மனம் எப்படியானதோ அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் அவருடைய உயர்வும் இருக்கும் என்றுதான் அந்த ஒரு திருக்குறள் சொல்லுது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறது அருமையா இருக்குல்ல. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கு? ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, ஒம்மல் கோயின்ல வந்து இன்னைக்கு காலையில மழை பெய்தது அப்படின்னு. இந்த துபாய் பக்கமெல்லாம் மழை பெய்யற மாதிரி இல்லை, ஆனா இன்னைக்கு காலையில விடியும் போது வழக்கத்தை விட சூரிய ஒளி வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது, கொஞ்சம் மேகமூட்டமா இருந்தது. மழை ஒருவேளை வருமோ அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான சாத்தியம் அமீரகத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட உம்மல் குயின் பக்கத்துல வந்து மழை பெஞ்சிருக்கு. அது மாதிரி வேற எங்கேயாவது மழை பெய்யுதா இல்ல பெய்யற மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு வானிலை இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இந்த விசும்பு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு சரியா, அது பொதுவா வந்து வானம் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்வோம் சரியா. ஆனா விசும்புதல் அப்படிங்கிற ஒரு வினை சொல் கூட இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கணும் தானே, ஒற்றுமை இருந்தா தானே ஒரே சொல் வந்து இருக்க முடியும். விசும்பு வானம் அப்படிதான், விசும்புதல் அப்படிங்கிறது என்ன, வானத்தோடு நாம எப்படி அதை தொடர்புபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விசும்புதல் அப்படிங்கிறது இந்த விம்மி விம்மி அழுகிறது, அழும்போது விம்மி விம்மி அழுகிறது, அந்த மாதிரி ஒரு பொருள்ல தான் விசும்புதல் என்ற வினை சொல் வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, தஞ்சாவூர் பக்கத்துல விசும்புதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து நாங்க பயன்படுத்துறது உண்டு அப்படின்னு சொல்லி இருந்தார். உங்க ஊர் பக்கத்துல இல்லாட்டி உங்க பேச்சு வழக்குல இந்த ஒரு சொல்ல நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னா எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு இளகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில் அடுத்து விஸ்வரூபம் படத்துல இருந்து பாட்டு வருது, அணு விதைத்த பூமியிலே அப்படிங்கிற பாட்டு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன மரியான் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அதுக்கு ஆடுனே கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஎஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
10: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.

0: அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். விசும்புதல் அப்படிங்கிற சொல் வந்து உங்க ஊர் பக்கத்துல புழக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, விசும்பு அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒருத்தரை கட்டுப்படுத்தும் போது அவரை உதறிட்டு போறதையும் விசும்பிட்டு போயிட்டான் அப்படின்னு தஞ்சை பகுதியில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தஞ்சை பகுதியில் சேர்ந்தவங்க யாராவது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு அழைப்பிடுங்க, நாம இது பற்றி பேசலாம். சரி, இன்னொரு கேள்வி. மாரீசன் அப்படின்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில், பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இல்லையா? அந்த படத்துக்கும் அந்த பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மாரீசன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை இதுக்கு முன்னாடி நாம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஏதாவது இலக்கியத்தில் நாம படிச்சிருக்கோமா? அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தொடர்பு இருக்கு, அந்த தொடர்பு பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூட எனக்கு நீங்க அழைப்பெடுத்து சொல்லுங்க. யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யார் யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். சரியா, ரகரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, என்ன பாட்டு சரி, அடுத்து ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு அப்படின்னா, கண்ணுக்குள்ளே அப்படிங்கிற பாட்டு, பெண்ணின் மனதை தொட்டு அந்த படத்துல இருந்து அந்த பாட்டு வருது. சரி, சொல்லுங்க, விசும்புதல் என்ற ஒரு சொல் உங்க ஊர் பக்கத்துல எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு. இப்ப விசும்பு அப்படின்னா பொதுவா வானம் அப்படின்னு சொல்லுவோம். விசும்பின் துளி வீழில் அல்லால் மற்றாங்கி பசும்புல் தலை காண்பறிது அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கு. வானத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து கீழே மண்ணுல வந்து விழாட்டி எப்படி பசும்புலுடைய தலையை வந்து நாம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இந்த ஒரு குறளுக்கு வந்து நாம பல இதுதான் நேரடியான பொருள் அப்படின்னு நாம பார்த்துருக்கோம். இப்போ இந்த விசும்புதல் அப்படிங்கிறது இந்த அழுறது தானே, அதுவும் தேம்பி தேம்பி அழுறது. அப்போ வந்து கண்ணில் வந்து நமக்கு சொட்டு சொட்டா தண்ணி வரும் இல்லையா? இப்போ தேம்பி தேம்பி அழுறது. இந்த வானம் வந்து தேம்பி தேம்பி அழுதா எப்படி இருக்கும்? அப்போ அந்த விசும்புதல் அப்படிங்கிறத அதோட ஒப்பிட்டு தான் வள்ளுவர் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ விசும்புதல் அப்படிங்கிறது இந்த மேகத்தை தான் அது குறிக்குது. அந்த மேகத்துல இருந்து தானே தண்ணி விழ முடியும். வானம் அப்படின்னு சொன்னா வானம் இல்லை நேரடியா, அது முகில் மேகங்கள்ல இருந்துதான் வந்து தண்ணி விழணும் இல்லையா? அப்போ அதுல இருந்து ஒரு துளி தண்ணி விழுந்தாதான் இந்த மண்ணுல வந்து நம்ம புல்ல வந்து பார்க்க முடியும். அப்பதான் புல் பூண்டு செடி கொடி எல்லாமே வளரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். எனவே விசும்புதல் அப்படிங்கிறது வானம் அப்படிங்கிற விசும்பு என்பது வானம் என்ற பொருள்ல நேரடியா வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. ஒருத்தர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரு?
1: நான் சரண்யா பேசுறேன்.
0: சரண்யா,
1: ஆமா,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: விசும்பதல் பத்தி கேட்டிருந்தீங்க. எங்க ஊர் வந்து தேனி. சோ தேனி பக்கம் வந்து விசும்பே அழுகுறான் அப்படினு சொல்வாங்க. தேம்பி தேம்பி அழுகுற,
0: தேம்பி தேம்பி அழுகுறது, அதுதான் அந்த பொருள்ல தான் பயன்படுத்துறீங்க. வித்தியாசமா ஒண்ணும் இல்ல. சரி, நன்றி நன்றி சரண்யா. ஆமா, விசும்பி விசும்பி தேம்பி தேம்பி அழுறதுதான் நம்ம வந்து பொதுவாவே விசும்புதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப விசும்புனா வானம் அப்படின்னு நாம நேரடியா சொல்ல முடியாது. வானத்துல இருக்கிற மேகங்கள் அதை நாம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து பெண்ணின் மனதை தொட்டு படத்துல இருந்து கண்ணுக்குள்ளி பாட்டு வருது. இன்னொரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கும் பதிவு சொல்லுங்க. யாருமே சொல்லல அப்படின்னா நிகழ்ச்சி நிறைவுல நானே சொல்வேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க 89.4 தமிழ் பண்பலையில. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 2:39 ஆகிட்டு இருக்கு. மாரீசன் என்ற படம் பார்த்தீங்களா? அந்த படத்துக்கு ஏன் மாரீசன் பெயர் வச்சாங்க? இதுதான் கேள்வி. யாருமே பதில் சொல்லலை, அதனால நானே சொல்லிட்டு போயிடறேன். சரியா, மாரீசன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், வடிவேலு ஃபஹத் ஃபாசில் தான் இந்த படத்தில் வந்து மெயின் கதாபாத்திரங்கள். அப்போ வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து வடிவேலுவை வந்து எப்படியாவது ஏமாத்தி அவர்கிட்ட இருக்க ஒரு பெருந்தொகை பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு ஓடிடலாம் அப்படின்னு திட்டம் போடுவார். அதுக்காகவே வடிவேலு எங்கெல்லாம் போறாரோ அவரை வந்து ஒரு இடத்துல இருந்து காப்பாத்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரோடையே வந்து பயணிப்பாரு. அவர் எங்கெல்லாம் போறாரு அவர் சொல்வாரு இந்த பணத்தை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் வந்து அந்த பணத்தை நம்பி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரோடையே சுத்திட்டு இருப்பாரு. சரி, அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஒருவேளை இதை பத்தி சொல்லதான் வராங்களோ தெரியாது. வணக்கம். வணக்கம். சரி, வந்த வேகத்தில் ஓடிட்டாங்க, அப்போ அதுக்காக வரல. சரி, அப்போ வந்து சுற்றிட்டே இருப்பார். சரியா, அவர் ஒரு ஒரு ஒரு கட்டத்தில் என்ன தெரிய வரும் அப்படின்னா அப்படி ஒரு பணம் இருந்தது உண்மைதான், ஆனால் வடிவேலு விரிச்ச வலையில தான் ஃபஹத் ஃபாசில் சிக்கியிருக்காரே தவிர ஃபஹத் ஃபாசிலோட வலையில வந்து வடிவேலு வந்து சிக்கலை அப்படிங்கிறது நமக்கு வந்து கடைசியில தான், படத்தின் முடிவில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஃபஹத் ஃபாசிலை வச்சு நிறைய விஷயங்களை நிறைய இடத்துக்கு போகிற அந்த வேலைகளை வந்து வடிவேலு வந்து பண்ணியிருப்பார். இதுதான் இந்த படத்தோட கதை. இதுக்கு ஏன் மாரீசன் பெயர் வச்சாங்க தெரியுமா? மாரீசன் என்ற கதாபாத்திரம் வந்து ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ராமாயணத்துல மாரீசனா? கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இருக்கு. யாருக்கு அப்படின்னா இந்த பெயர், அந்த சீதை வந்து ஒரு மான் வேஷத்துல வந்து ராவணன் வந்து ஏமாத்தி தூக்கிட்டு போயிடுவார் இல்லையா, அந்த மான் வந்தது இல்லையா, அந்த மானுடைய பெயர் தான் மாரீசன். அப்போ எல்லாரும் நினைப்பாங்க, சீதை நினைப்பாங்க, அந்த மானை பிடிக்கிறதுக்காக லக்ஷ்மணன் வந்து துரத்திட்டே போவார். அது வந்து அங்கங்கே ஓடி மறுபடியும் சீதையினுடைய அந்த குடிலுக்கு பக்கத்தில் வந்துடும். கோட்டை விட்டு தாண்ட வேணாம் அப்படின்னு ராமர் வந்து சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா. அப்போ வந்து அவர் வந்து அந்த மான் வந்ததுக்கப்புறமா சீதை ஓடி போய் அந்த மானை தூக்க போவாங்க. அப்போது இந்த மான் வந்து அதில் அதன் அடிப்படையில் அதுக்கு என்ன பெயர், அதனால தான் அந்த கதைக்கு வந்து அந்த பெயர் வச்சுருக்காங்க. அந்த ராவணன் விரித்த வலையில் சீதை எப்படி போய் சிக்கினாங்களோ அதே மாதிரி வடிவேலு விரித்த வலையில் சிக்கினார் ஃபஹத் ஃபாசில். அது ஒரு திரைக்கதைக்கே உண்டான அந்த ஒரு சுவாரஸ்யத்தோடு அந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ஒரு நல்ல படம் தான். சரி, அடுத்து ராஜாராணி படத்துலேருந்து அங்கியாடி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

0: ரீசன் இந்த ஒரு சொல்லுக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கு. என்ன தெரியுமா, அக்பர் வந்திருந்தாரு அபுதாபியிலிருந்து. அவர் சொன்னார், தமிழ் அகராதியில் பாருங்க, மாரீசன் அப்படிங்கிற சொல்லுக்கு சூழ்ச்சிக்காரருக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆமாம், அந்த பட அடிப்படையிலையும் வந்து அந்த பெயர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் தமிழை பொதுவாகவே இப்படி ஒரு பொருள் வந்து அந்த மாரீசன் என்ற சொல்லுக்கு இருக்கு. அதனால தான் கம்பராமாயணத்தில் அந்த ஒரு மானுக்கு அந்த மாரீசன் என்ற பெயரை வந்து கம்பர் வச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், யாரு?
1: ஹாய், நான் ஐஷு பேசுறேன்.
0: ஐஷு, எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். ஐஷு, சாப்பிட்டீங்களா?
1: நான் வந்து நான் சாப்பிட்டேன்.
0: சொல்லுங்க.
1: கடன் வாங்கி தான் சொல்றேன்.
0: கடன் வாங்கி? பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
1: ஓகே, ஆன்சர் என்னன்னா வந்து இவரு ராமாயணத்துல வந்துட்டு அந்த வில்லன் இருக்கார்ல, அவர் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் தான் வந்து மாரீசன்.
0: அவர் பேரு மாரீசன், அந்த மான் பேரு மாரீசன் இல்லையா?
1: இல்ல, அவர் பேர் தான்.
0: அப்படியா? எனக்கு சொன்னவரு அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மான் பேரு தான் மாரீசன் சொன்னாரு. ஏன்னா நானும் ராமாயணம் படிக்கல.
1: நானும் படிக்கலையே.
0: சரி,
1: அவங்க எல்லாம் சொன்னாங்க அவர் கூட இருக்கிற பேர் தான் வந்து
0: மாரீசன் சொன்னாரா?
1: அந்த வில்லனுக்காக அவர் வந்து
0: வில்லனா ராவணனா?
1: ராவணனுக்காக வந்து சீதையை பிடிக்கும்னு சொல்லி இவரோட ஃப்ரெண்டுக்காக அவர் வந்து
0: அவர்தான் மானா மாறி போவாரு. சரி சரி, அப்ப சரி, அவர்தான். இந்த ஒரு ஐடியா கொடுத்தது மாரீசன் தான். சூழ்ச்சிக்காரருக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரர். சரி சரி, சரி. ஐஷு, நன்றி நன்றி. சரி, பாத்தீங்களா, மாரீசன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எப்படி ஒரு வரலாற்றுல எப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் இந்த படத்துக்கு அந்த ஒரு பெயரை வச்சிருந்தாங்க. மாரீசன் யாருக்காவது பேர் இருக்கா? மாரீசன் பேர்ல உங்க நண்பர்கள் யாருக்காவது பேர் இருக்கு அப்படின்னா போய் சொல்லுங்க. மாரீசன் என்ன அர்த்தம் தெரியுமா? சூழ்ச்சிக்காரருக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரரா? சரி, இப்ப மனசு தொட்டு மட்டுல மாட்டு கொடுத்துடலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மாயக்கண்ணன். அழகான பேருங்க உங்களுக்கு. ஆல்ரெடி சொல்லிருக்கேனா? சரி, எத்தனை தடவை நீங்க அழைப்படுத்தாலும் நான் அத்தனை தடவை சொல்லுவேன் உங்க பேரு நல்லா இருக்கு அப்படின்னு. சரி, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வாகைக்கூடவால இருந்து போராணே
0: பாட்டு. சிறப்பு. சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. வேற ஏதாவது சொல்ல வந்தீங்களா நீங்க? பதில் எதுவும் சொல்ல வந்தீங்களா? ஆமா ஆமா, சொல்லுங்க.
2: அதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்திருந்தீங்க
0: எனக்கு சரியா கேட்டுக்கலாமா? அப்படியா?
2: நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு மறந்துருக்கு.
0: சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து அடி உதவுவது போல் அண்ணன் தம்பியா? இல்லையே, நான் அது கேட்கவே இல்லையே.
2: இல்ல, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி.
0: ஆமா, நான் என்ன,
2: அதுக்கப்புறம் நீங்க அத கால் பேசி முடிச்சாங்க, நான் திருப்பி உங்க போன் போட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கலையா? சரி, அதனாலதான் திருப்பி.
0: அப்ப நான் திருப்பி நான் சொல்லி இருப்பேன் இந்த நிகழ்ச்சியில, நீங்க கேட்கலையா?
2: இல்ல, சொல்லி இருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இல்ல.
0: அது உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறதுக்காக நான் மறுபடி சொல்லணுமா? சரி, அடி புதை உரை. அது வந்து அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அது அந்த அந்த அந்த அது இல்ல, இது வந்து அடி புதை உரை அப்படின்னா காலுக்கு நாங்க போடுற, அந்த காலத்துல வந்து காலுக்கு போடுற செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பா இப்ப அது அது மாறுறதுக்கு முன்னாடி
2: ஒரு,
0: ஆமா, ஒரு ஒரு வடிவம் இருந்திருக்கும் இல்ல, அத வந்து அடி புதை உரை அதுக்கு பேரு. சரியா? அது உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, அதுதான் அதனுடைய உண்மையான வடிவம். சரியா?
2: இல்ல, ஒரு ஆன்மீக சொற்பொழிவுல வந்து இந்த வார்த்தைக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க, ஆன்மீக ரீதியா. இறைவனடி சரணடைந்தவர்களுக்கு எந்த துன்பத்திலும் இருந்து உடனே அண்ணன் தம்பி உதவுவதை விட மேலான உதவி உடனே கிடைக்கும்.
0: அடிங்கும் போது அது இறைவன் அடியா, அது நாம எப்படி பாக்குறோமோ அது மாதிரிதான் இருக்கும் இல்லையா?
2: வேற ஒரு சொற்பொழிவு வந்துட்டு கேட்டிருந்தேன்.
0: சரிங்க சரிங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி,
2: ரொம்ப நன்றி.
0: சரி சரி, அவருக்காக அந்த பாட்டு வருது, அத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம பேசலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். கீழ்
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நிதி மேலாண்மையை சரி செய்ய தாவிக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நிதி மேலாண்மைக்கான பாதை சரிவர தெளிவுபடுத்தப்படவில்லை, விளக்கமும் இல்லை என்று அவர் கூறினார். போகாத ஊருக்கு வழிகாட்டும் வகையில் தாவிக அரசின் பட்ஜெட் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களின் கவனத்தை ஈர்க்கவே பட்ஜெட்டில் கவர்ச்சி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பள்ளிக்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் அவர் குற்றம்

0: சுமத்தினார். தாவைக்கா ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டுள்ளது. தாவைக்கா அரசின் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். முந்தைய ஆட்சியின் திட்டங்களில் வெற்றி என பெயர் மாற்றி அறிவித்துள்ளீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கும் வெற்றி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திட்டங்களுக்கு வெற்றி என பெயர் மாற்றியதால் மக்களுக்கு வெற்றி கிடைக்கப் போவது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: நாடாளுமன்றம் தொடர் முடக்கம் குறித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கவலை தெரிவித்த நிலையில், நாடாளுமன்றம் சுமூகமாக இயங்க எதிர்க்கட்சிகளின் 3 கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். முன்னதாக நாடாளுமன்ற முடக்கம் குறித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பேசுகையில், உறுப்பினர்களே, கேள்வி நேரம் என்பது அவையின் மிக முக்கியமான நடவடிக்கைகள் அரங்கேறும் நேரம். இதை நான் பலமுறை கூறியிருக்கின்றேன். கேள்வி நேரத்தில் அதற்கான அலுவல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றேன். அதனால் கேள்வி நேரத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழையுங்கள் என்று வலியுறுத்தியிருந்தார். இலங்கை முத்துராஜவெல முனையத்தில் 3 புதிய எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை 3.04 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2,796.14 மில்லியன் இலங்கை ரூபாய் தொகைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இலங்கை பெற்றுள்ள மொத்த சேமிப்பு முறைய நிறுவனத்தின் நிதியை பயன்படுத்தி 15,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 2 எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளையும் 10,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட மற்றொரு எரிபொருள் சேமிப்பு தொட்டியையும் அமைப்பதற்காக 2025 ஜூன் 2 நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வணிக ரீதியாக இசையை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு புதிய கட்டண விதிமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகம் இசை உரிமைகளை கூட்டு முறையில் நிர்வகிப்பதை ஒழுங்குபடுத்தும் புதிய வழிகாட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய உணவகங்கள், கஃபேக்கள், ஹோட்டல்கள், ஷாப்பிங் மால்கள், உடற்பயிற்சி மையங்கள், விமான நிறுவனங்கள், வானொலி நிலையங்கள், தொலைக்காட்சி நிலையங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் வணிக நோக்கத்துக்காக இசையை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு உரிமக் கட்டணம் விதிக்கப்படும். கொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றஞ்சாட்டியுள்ளார். யுக்ரைன் ரஷ்யா இடையே இரவு முழுவதும் பரஸ்பர தாக்குதல்கள் இடம்பெற்றன. சபோரிசியா பகுதியில் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததுடன் 19 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல்களில் ரஷ்யாவின் கூட்டாளியான வடகொரியாவிடம் இருந்து பெறப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஓதாய்து மற்றும் லீவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் உம்மல் குவாயினில் 42 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் முறையே 41 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
2: Stay tuned.

0: கசா.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
2: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
3: பேர் என்ன தம்பி?
2: புரட்சி தளபதி.
4: சாரி சார்,
2: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
4: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
2: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
3: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
5: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
2: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
5: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
6: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டிவி.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
10: அப்போ இது எப்படி இருக்கு?
9: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
7: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of companies.
11: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
12: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
13: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: வெறும் ட்ரிபிள் 9 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: One hour of non-stop Raja hits.
6: Rock with Raja.

0: ராஜா
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
0: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
0: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: Rock with Raja.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.
7: This hour of Rock with Raja is

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 TMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 15 நாட்களுக்கு நாள்தோறும் 1 TMC நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வினாடிக்கு 11,574 கன அடி வீதம் நீர் திறக்க ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 TMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
1: ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணி தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேடுகளை கண்டித்து போராடி வரும் மாணவர்கள், குறிப்பாக போராட்ட தலைவர் தேவேந்திர மகதோ மீது போலீசார் நடத்திய தடியடிக்க காங்கிரஸ் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அபிஜித், தேவேந்திர மக்தூ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார். அவரிடம் நான் பேசினேன். அப்போது அவர் தன்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்னர் போலீசார் தன் மீது தடியடி நடத்தியதாகவும், அதனால் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், நெஞ்சு வலியிருப்பதாகவும் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கையின் முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மீன்பிடி அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தின் மணலை அகற்றும் நடவடிக்கையை கொரிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்திய பிரதிவாதியான ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் விமான நிறுவனம் பயணிகள் தங்கள் பயணத்தை முன்பதிவு செய்வதிலும் மாற்றுவதிலும் அதிக நெகிழ்வு தன்மையை வழங்கும் வகையில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக துபாய்க்கு செல்லும் விமானங்களின் பயண தேதியை கட்டணமின்றி எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 10 முதல் துபாய்க்கு பயணம் செய்யும் வாடிக்கையாளர்கள் பல்வேறு வகையான கட்டண திட்டங்களில் கூடுதல் கட்டணம் செலுத்தாமல் தங்களது பயண தேதியை தேவையான அளவு

0: மாற்றிக்கொள்ளலாம்.
1: உலக செய்திகள்.
0: கோங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா காரணமாக உயிரிழப்புகள் 2000 கடந்துள்ளன. எபோலா பாதிப்புகள் வரலாற்றில் மிக வேகமாக பரவி வரும் நிலையில் கோங்கோவில் எபோலா உயிரிழப்புகள் உயர்ந்துள்ளன. இன்றைய நிலவரப்படி கோங்கோ ஜனநாயக குடியரசில் 5 மாகாணங்களில் மொத்தமாக 4381 எபோலா பாதிப்புகள் உறுதி
1: செய்யப்பட்டுள்ளன.
0: ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடிய மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் தற்போது போர்ச்சுகல் T20 அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் ஆஸ்திரேலிய அணிக்காக 4 டெஸ்ட், 16 ஒருநாள் மற்றும் 24 T20 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஆனால் இந்த வாரம் 39 வயதான அனுபவம் மிக்க சகலத்துறை ஆட்டக்காரர் போர்ச்சுகல் அணியின் தலைவராக களமிறங்குகின்றார். முதன்முறையாக T20 உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும் முயற்சியில் போர்ச்சுகல் அணி விளையாடுகின்றது. ஹென்ரிக்ஸ் போர்ச்சுகலின் மடேரா தீவில் பிறந்தவராவார். உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் இதே தீவில் பிறந்தவராவார். ஹென்ரிக்ஸின் குடும்பம் ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்த நிலையில் அவர் இதுவரை ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடி வந்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the
2: Month. Hello everybody, this is DSP.
3: Vinnodu melachattam enna, mannodu chinna thural enna.

0: evening, correct? ஓகே, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இனி என்னாச்சு அப்படின்னா, வணக்கம் என் அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அமீரகமே, நான் உங்கள் அபிமான ஆர்ஜே பிராவோ. இந்த ஷோ சாயங்கால கரக், இது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம வானொலி, நம்ம இசை. ஓகே ஓகே ஓகே, தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். உள்ளுக்குள்ளே நாம் வந்ததும் ஓகே கண்மணி என்னும் படத்திலிருந்து பைத்தியகார மனதில் அப்படி ஒரு பாட்டு உங்களே வந்துட்டு இருக்கு. அப்படி ஜாலியா நல்ல நல்ல பாட்டில் மென்டல் மனதில் என்னும் அழகிய ஒரு பாடல். ரேமான் இந்த பாட்டு எழுதினார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் தான் மியூசிக்கு, அவர் தான் பாடமும் செஞ்சுருப்பார், அவரே எழுதினார் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. அது ஒரு வாட்டி ஆமாவான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் இந்த பாட்டு அவர் தான் எழுதினார். இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக இருந்துச்சு. பாட்டும் அந்த டைமில் ஹிட்டு, துல்கர் சல்மான் நித்யா மேனன் காம்போ, மணிரத்னம் படம், அதுவும் லிவிங் டுகெதர். அந்த டைமில் அப்போ தான் லிவிங் டுகெதர் கல்ச்சர் வந்து நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வெளியில் அது நார்மலைஸ் ஆகிட்டே வருது அந்த டைமில். அப்போ வந்து இந்த படம் பாட்டு எல்லாம் ஹிட் ஆனப்போ வந்துச்சு. சரி ஓகே, ரெண்டாவது பாட்டு மென்டல் மடதில் மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு நம்ம வந்து அதை தொடர்ந்து இப்படி ஒரு பாட்டை போட்டாதான் நீங்கள் வந்து என்கிட்ட ஏ இதுதான் சோவே கேட்போம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லே இருப்பீங்க அப்படின்னு நான் சுயநலமாக முடிவு பண்ணதுனால செகண்ட் பாட்டு இது. ரெண்டு பெரிய பாய் சம்பவம் என்ன பாட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்புறம் நான் என்ன புதுசாக சொல்கிறது. சரி ஓகே, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தியாவில் இருக்காங்களா, நீங்கள் அபுதாபியில் இருக்கீங்களா, மெயினாக அபுதாபியில் இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்தியாவிலேருந்து அபுதாபிக்கு வாடாமச்சான் அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த நியூஸ் உங்களுக்கு தான். அப்படி இல்லைனாலும் கேட்டுக்குங்க, படித்து வச்சிருக்கேன்ல அவ்வளோ பெரிய பேராகிராஃப் உங்களுக்காக தானே, சும்மாவா? அதாவது இந்தியன் டூர், அப்போ அபுதாபியே ஒரு பைலட் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 1st அக்டோபர் 31st வரைக்கும் இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் ஃப்ரம் அபுதாபி, டிசிடின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படின்னா, தேர் கிவிங் அ காம்ப்ளிமெண்ட்ரி 30-day UAE டூரிஸ்ட் விசா டு எலிஜிபிள் இந்தியன் டிராவலர்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவிலேருந்து டைரெக்டாக நீங்கள் அபுதாபி வரீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஒரு குவாலிஃபையிங்கான ஒரு அபுதாபி ஹாலிடே பேக்கேஜஸ்லாம் வந்து ஒரு சில இந்தியன் பாஸ்போர்ட்டர்ஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு தருவாங்களாம். ஆமாம், அண்டு இப்போ நான் ஆல்ரெடி என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். அண்டு இப்போ எப்படின்னா, இட் இஸ் நீங்கள் ஜென்ரலாக டிரெக்ட்லி யூ வில் பி சப்போர்ட்டிங் அபுதாபி டூரிசம், அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ், அட்ராக்ஷன்ஸ், அப்புறம் ட்ராவல் ரிலேட்டட், அபுதாபிக்குள்ளே என்னெல்லாம் ட்ராவல் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வருவீங்க போல். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தான் செலக்ட் ஆவாங்களாம். அண்ட் இது வந்து பழைய வீசா காஸ்ட்டை விட ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணி 285 திரம்ஸ்க்கே வந்து தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று ஓடிட்டுருக்கு. ஸோ ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்ட் லோன் அப்ளிகேஷனுக்கு ஃப்ரீ வீசா கிடைக்காது, பட் இருந்தாலும் 285 திரம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ராவலர்ஸ் வந்து இந்த இது ஒரு ப்ரோக்ராம், ஓகே, அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம். அண்டு இதில் வந்து ஓகே, இதில் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஸ்டே அபுதாபியில் தராங்க போல். ஸோ அதை பற்றி பேசுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. சரியா, எப்படி இது ஒர்க் ஆகும், யாரெல்லாம் வந்து எப்படி இது வந்து தகுதியை பெறலாம், கண்டிப்பாக நீங்கள் அபுதாபியிலேருந்து கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படாது. ஆல்ரெடி யூஆர் ஹியர் ஒன்லி அண்ட் யூ வில் ஹாவ் அ ஒர்க் வீசா ஆர் வாட் எவர் த வீசா. இந்தியாவிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டுக்கிறதுக்கு வேண்டி இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இத ஃபுல்லா படிச்சு இது என்ன நியூஸ் அப்படிங்கறத நான் ரெண்டு பாட்டுக்கு அப்புறம் வந்து சொல்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, காலகாத்தால கண்டுபிடிச்ச உடனே இஞ்சிட்டிய அப்படியே கொஞ்சம் அந்த பேர்னா ஏலக்காய் தட்டி போட்டால் அந்த டீ கொதிக்கும் போது அந்த ஸ்மெல் அப்படியே மூக்கிலிருந்து அப்படியே மூளை வரைக்கும் போகும்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு பாட்டு எடுத்து உங்களுக்காக வச்சுருக்கேன். அடுத்த ஒரு 4 நாம தான் ஆ கலக்குவோமா? ஓகே,
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு

You know what? Guess who's back? We back, baby!

0: I'm out of here.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
4: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
5: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: நீனோனா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
5: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

உன்னையும் பயப்படி காட்டட்டா. ஓகே, யாராவது ஊரில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, மச்சான் நானும் வந்து யூஏஇ சுற்றி பார்க்கவா அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரைக்கும் யூகே, யூஎஸ்ஏ, யூரோப் சைட்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் யூஏஇ வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபாரின் கண்ட்ரி ப்ளஸ் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா யூஏஇ தான். அதில் அப்புறம் துபாய், ஷார்ஜா, அபுதாபி, மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லவா வேணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அபுதாபி வரண்டா அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம டிசி டு அபுதாபி செம்மையாக ஒரு மேட்ரு ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ இந்தியன் டூரிஸ்ட் வந்து டூரிஸ்ட் ஓகே, முன்னாடிலாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன, நான் ஓகேப்பா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் போடணும், 214 டிக்கெட் போடணும், அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி வீசா அப்ளை பண்ணணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து டிசிடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க, அபுதாபிஸ் ஃப்ரீ வீசா ஸ்கீம் ஃபார் இந்தியன்ஸ், இந்தியன் ட்ராவலர்ஸ்க்கு மட்டும் இது. ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்தியாவிலேருந்து அபுதாபிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அபுதாபியில் 3 கான்சிக்யூட்டிவ் நைட்ஸ், 3 நைட்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அபுதாபி ஹோட்டலில் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். அப்புறம் 214 டிக்கெட்டு, இந்தியா டு அபுதாபி, அபுதாபி டு இந்தியா, இது இருந்தால் மட்டும் போதும். அப்புறம் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜெனரல் வீசா வேவர் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி இப்போ தராங்க. ஓகே, ஒரு லிமிட்டட் ஸ்லாட் தான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒரு 20,000 ப்ளஸ் ஒரு 25,000 வீசாஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாக ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு ஆப்வியஸ்லி பாஸ்போர்ட் இருக்கணும், அப்புறம் ஒரு எலிஜிபிள் அபுதாபி ஹாலிடே அதை வந்து புக் பண்ணணும். அண்ட் இந்த ப்ரோக்ராம் பீரியட் வந்து August 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அக்டோபர் கடைசி 30-31 வரைக்கும் இருக்குது. 31 இருக்கா அவரும் சரிங்க, ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 30 தான், ஆமாம், 30 வரைக்கும் இருக்குது, சரியா? ஸோ ஒரு இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சில ட்ராவல் பார்ட்னர்ஸ், ஒரு சில ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சிலாம் இருக்காங்க, அவங்க மூலமாக நீங்கள் வந்து அந்த அந்த 3 நைட்ஸ் இருக்குல்ல ஹோட்டல், அது வந்து அவங்க மூலமாக புக் பண்ண மட்டும்தான் யூ வில் கம் அண்டர் திஸ். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பைலட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால இனிஷியலியே வந்து 20,000 வீசாவுக்கு இப்போ இடம் இருக்கான், 20,000 பேருக்கு வீசா ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அந்த இந்த 31 ஜான், ஃபெப்ரு, மார்ச், ஏப்ரல், ஆனால் ஆமாம் அக்டோபரில் 31 சாரிங்க, நான் மன்னிச்சிருக்கேன், சரியா? சரி, ஸோ இந்த ஃப்ரீ அபுதாபி வீசா ஆட்டோமேட்டிக்காக கேரண்டி, ஆட்டோமேட்டிக்லி இது வந்து கேரண்டிட்டாக தருவாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ஈவன் நீங்கள் கரெக்டாக ஒரு இந்த குவாலிஃபையிங் ஹாலிடே கரெக்டாக புக் பண்ணிட்டா கூட, ஸோ இங்கே இருக்கிற யூஏஇ இமிக்ரேஷன் ரூல்ஸ் அண்ட் அப்ரூவல் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு தரலாமா வேணாமா அப்படின்ட்டு. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி விசா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. தரலாம்ப்பா, இல்லை வேணாம், சரியில்லை, கை காசு சார்ஜ் பண்ணிடுவோம், இல்லை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களாம். அண்ட் ஸோ இந்தியா ரிமெயின்ஸ் இம்பார்ட்டண்ட் அபுதாபி டூரிசம்க்கு அப்படின்னா, அபுதாபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அபுதாபிக்கும் இந்தியன் மார்க்கெட்டையும் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக தான் அப்படின்றாங்க. விச் இஸ் லைக், இப்போ எப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இந்தியா, அதாவது இந்த எமிரேட்டுடைய லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் கெஸ்ட் மார்க்கெட் எடுத்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 436,124 இந்தியர்கள் வந்து பயணப்படுறாங்களாம் அபுதாபிக்கு. கிட்டத்தட்ட 2024 கம்பேர் பண்ணும்போது 22% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம், நிறைய பேர் இன்க்ளூட் நம்ம வர வைப்போம், நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு செலவாது கம்மியாகும்ல. இப்போ வீசா இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்தா வீசாவுக்கு வந்து 300 திரம்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்னா என்ன, ஒரு 7,000 அட்லீஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் கம்மியாகுதுல்ல, சூப்பர் தானே? அபுதாபி மட்டும் 2025 போன வருஷம் 26.6 million விசிட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள், பல ரீசன்ஸ் இருக்கிறதுனால தான். ஸோ எனிவேஸ், ஐ ஹவ் டோல்ட் யூ வாட் ஆல் யூ ஹாவ் டு டூ, அண்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட், இப்போ என்ன என்ன எதுவும் சொல்லணும்னு நினச்சினே நான், மீசே முறுக்குலேருந்து பாட்டு வருது. ஓகே.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: You are back. The evening Karak. The evening Karak. The evening Karak.

0: படத்தில் வந்து இங்கிலீஷ் பாட்டு வர்றது முதல் நாளாக கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் பேக் கொஞ்சம் அபூர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி இந்த பாட்டு தமிழ் பாட்டுக்குள்ளே ஒரு குட்டி போர்ஷன் மாதிரி, ஒரு ரேப் போர்ஷன் மாதிரி கொண்டு வராங்க. ஐ திங்க் யுவன் சங்கர் ராஜா, எஸ்டிஆர் எல்லாருமே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் லூசு பின்னையில் தான் முத முதல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு பாட்டில் ப்ராப்பராக ரேப்லாம் கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சில பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். பட் இப்போ கேஷுவலாக சொல்கிறதுனால அப்படி நான் சொல்கிறேன். இப்போ அப்படி ஆரம்பித்து ஒரு படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹீரோ என்ன செய்கிறார், அவர் ஒரு வில்லன், அவரோட கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு அந்த அந்த கதையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சில பாட்டை வந்து இங்கிலீஷ்லேயே எழுதி யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே முன்னாடி இருந்த தமிழ் சினிமாலாம் ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ ஜென்ரலாகவே வந்து எப்படின்னா ஒரு தீம் மியூசிக்கில் ஒரு அஞ்சாறு வரி வரும். இப்படி தான் இங்கிலீஷ் லிரிக்ஸ் தமிழ் படங்களில் சின்ன சின்னதாக இருந்தது. ஆனால் அவ்வளோ நோட்டிசபிளாலாம் இருக்காது. என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கு. இப்போ லூசு பெண்ணை பாட்டெலாம் நடுநடுவில் ரேப்லாம் வரும். அது அங்கேருந்து ஆரம்பித்தா படத்தில் மெயினாக ஹீரோ பில்டப்புக்கு வேண்டி தான் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் 3 நிமிஷம் பாட்டாகவே எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஒரு 4 வருஷம் கடந்த ஒரு 4 வருஷமாக அனிருதன் லோகேஷோட படங்கள்லாம் நிறைய பார்க்க முடியும். கரெக்டா? ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. மாஸ்டர் படத்தில் வந்து மாஸ்டர் த பிளாஸ்டா அது வந்துதா. அதுக்கப்புறம் விக்ரமில் இந்த படம் இருக்குது, இந்த பாட்டு இருக்குது, என்ன வேஸ்டட்னு ஒரு பாட்டு இருக்குது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, லியோவில் பிளடி ஸ்வீட் அது இருக்குது, கூலியில் வந்து ஐ ஆம் த டேஞ்சர் அந்த பாட்டு இருக்குது. இப்போ இப்போ வந்து டிசி அந்த ஆல்பத்தில் ஃபுல்லாக இப்போது டிசியில் வந்து எயின் நோ பாரே அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் ஹேங் ஓவர் கூட நடுவில், ஹேங் ஓவர் தமிழ் பாட்டு தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்த பாட்டு, பட் ஓகே. லியோவில் வந்து ஆர்டினரி பர்சன் அண்டு பிளடி ஸ்வீட் இதெல்லாம் நிறையா சொல்லலாம். இப்போ நான் எதுக்கு இதில் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா, இந்த பாட்டெல்லாம் எழுதுறது லிரிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு உங்களுக்கு இந்த ஹைசன்பர்க் பற்றின ட்ரிவியா தெரியலன்னா சொல்கிறேன். இந்த பிரேக்கிங் பேடுன்னு சொல்லிட்டு பயங்கர கல்ட் கிளாசிக்கான ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான, நிறைய பேருக்கு பார்த்ததுமே பிடிக்காது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த கதைக்குள்ளே ஊர்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பேட் பிடிக்கும். எத்தனை பேர் பிரேக்கிங் பேட் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நான் ஒரு 4 சீசனோட என்னால் அதுக்கு மேலே எனக்கு அவ்வளோதான் பொறுமை போயிடுச்சு. ஆனால் பிரேக்கிங் பேட் வந்து எப்படின்னா, வால்டர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், அவர் வந்து கெமிஸ்ட்ரி வாத்தியார், ஓகேவா. அப்புறம் ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட படித்த ஒரு பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தருப்பான். அவன் வந்து எப்படின்னா வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் தயார் பண்ணி இல்லீகலாக வித்துட்டுலாம் இருப்பான். ஒரு வாட்டி மாட்டிக்க போகிற மாதிரி இருக்கிறப்போ கண்டுபிடிச்சிருவார், ஏ யாரா நீ, நீ என்னோட பழைய ஸ்டூடெண்ட் ஆச்சு, நீ என்னன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுமே அப்புறம் லைட்டாக ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து போடுவான், இதில் எவ்வளோ காசு வருது தெரியுமா அப்படின்ட்டு. அப்போ இவர் கெமிஸ்ட்ரி மூலையை யூஸ் பண்ணி இவர் இல்லீகலாக வந்து நிறையா ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அப்படி போவோம் கதை, ஓகேவா. இது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அந்த கதை. ஸோ இப்போ இதில் இந்த வால்டர்ன்ற ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் நான் சொன்னேன் ஸ்கூலில், அவருக்கு வந்து காசு பத்தலை அப்படின்னு எக்ஸ்ட்ரா காசுக்காக இது இந்த இந்த தொழில் இந்த இல்லீகல் தொழிலை பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் பெரிய ஆள் ஆகிடுவார் இதிலே. இதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஸ்டேஜ் நேம்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவருக்கு அவரே ஒரு கொடுத்துக்கிற ஒரு பேர் தான் ஹைசன்பர்க். அதான் இந்த பெரிய பெரிய இந்த இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த ரவுடிங்கு கேங்ஸ்டர்ஸ்லாம் இவங்க போய் டெலிவரி பண்ணும்போது அதுக்கு வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் திடீர்னு ஹைசன்பர்க் அப்படின்னு ஒரு தலையில் தொப்பி ஒன்று போட்டுட்டு. ஸோ அந்த ஹைசன்பர்க் தான் இந்த லோகியன் அனிருத் படங்களில் இந்த இங்கிலீஷ் பாட்டு மட்டும் எடுத்து எழுதல லிரிசிஸ்ட் வச்சு என்னன்னா வரமாட்டேங்குது. லிரிசிஸ்டோட பேர் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஹைசன்பர்க் யார் அப்படின்னு கேட்குறப்போ எனக்கும் லோகேஷ்க்கு மட்டும் தான் தெரியும், வீல் டேக் இட் டு த கிரேவ், அதாவது நாங்கள் சாவர வரைக்கும் சொல்ல மாட்டோம், ஆனால் அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குன்னு சொல்லி லோகேஷ் கனகரை சொல்லிட்டு இருந்தார். வறுமை நிறம் சிவப்பு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஏதாவது சொன்னால், ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா அது கண்டிப்பாக அனிருதாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ரொம்ப ரொம்ப அனிருத்தோட ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட மெயின் கிட்டாரிஸ்ட் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ஆனால் அவங்களே சொல்லிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் அவங்ககிட்ட இருந்தாலும் அவங்க சொல்கிறத ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எழுதியிருப்பார், அவர் தான் அந்த ஹைசன்பர்க் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அனிருத் வந்து ஆல்பகோக்கி ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தார். அதில் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இண்டிபெண்ட் மியூசிக்லாம் வந்து நீங்கள் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு பாட்டே அரவிந்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு விட்டுருப்பில்ல, என் பேர் அரவிந்து ரைட் ஃப்ரம் முட்டு செந்து அப்படின்னு நம்ம ரேடியோவில் கூட அந்த பாட்டு அடிக்கடி ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஆல்பகோக்கி ரெக்கார்ட்ஸ்ன்றது அந்த ஆல்பகோக்கின்றது அதே பிரேக்கிங் பேட்டில் அந்த கதை எந்த இடத்துல நடக்குதோ அந்த ஊர் பேர் தான் ஆல்பகோக்கி. ஸோ வாட் மோர் ஆஃப் அ கனெக்ஷன் டு வி நீட். எனிவேஸ் ஜப்பான்காரர் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், இன்னைக்கு நான் இதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ஜென்டில்மேன் படத்திலிருந்து உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு வருது கேட்டு முடியா. பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தம் எஃப்எம் நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
3: ALD properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: த ஈவினிங் கரக். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அதை எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டிங்கன்னா அந்த பாட்டை நான் போடுவேன். டூட்லேருந்து யாராச்சும் கண்ணுக்குள்ள கத்தா அந்த பாட்டு கேட்பீங்கன்னு பார்க்குறேன், யாருமே கேட்க மாட்டேறீங்க. என்ன வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுறீங்க, ஜாலியாக பேசலாமே? நீங்கள்
1: ஜாலியாக பேசலாம். ஏகே பாட்டு டைம் இல்லைல்ல, ஏகே பாட்டு போட்டு விடுங்க.
0: என்ன பாட்டு வேணும்? நினைச்சேன் எஸ் மை மேன். என்ன கரிஸ், இந்த மனுஷன் சும்மா நடந்து போனால் கூட அவ்வளோ கரிஸ்மாட்டிக்காக இருக்கு. அதான் ஏகே ஏகே தான்ப்பா, தலன் தான் வருது எனக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4
2: தமிழ் எஃப்எம். தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940.
4: Manasa to dimmitte.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தென்பெண்ணை ஆறு விவகாரத்தில் தீர்ப்பாயம் அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு விவகாரத்தை மகதாயி தீர்ப்பாயத்திடம் ஒப்படைக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உறுப்பினர்களாக நியமித்து தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு விவகாரத்தில் தனி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்றும் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் கொழும்பு நகரில் அரசு பங்களாக்களை 30 ஆண்டு குத்தகைக்கு வழங்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கொழும்பில் அரசுக்கு சொந்தமான பல பங்களாக்களை 30 ஆண்டு குத்தகை அடிப்படையில் வணிக ரீதியாக மேம்படுத்தி இயக்குவதற்கான முதலீட்டு முன்மொழிவுகளை இலங்கை அரசு முன்வைத்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தகுதியுள்ள முதலீட்டாளர்களை இந்த சொத்துக்களை புதிய பயன்பாட்டுக்கு மாற்றுதல், புதுப்பித்தல், மேம்படுத்துதல், இயக்குதல் மற்றும் பராமரித்தல் என்பவற்றுக்காக அழைத்து உள்ளது. இந்த முன்மொழிவில் மொத்தம் 6 சொத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றும் சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2024 ஜூனில் இந்த பெயர் மாற்றம் தொடர்பாக கேரள மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய உள்துறைக்கான இணை மந்திரி நித்யானந்த ராய் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் கேரள மசோதா 2016 என்ற கேரள மாநிலத்துக்கான பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை நேற்று தாக்கல் செய்து பேசினார். இந்த மசோதாவுக்கு அவையில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
1: அமீரக செய்திகள்.
3: 2026 ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை துபாய் அரசின் அனைத்து துறைகள், அதிகார அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக இருக்கும் என்று துபாய் அரசு மனித வளத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. துபாய் அரசு நிறுவனங்களின் வழக்கமான பணிகள் ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். எனினும் ஷிப்ட் அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்கள் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவது அல்லது பொதுச் சேவை வசதிகளை நிர்வகிப்பது போன்ற பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் இந்த விடுமுறை பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாதுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உள்நாட்டு போரின் போது போர் குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பரில் இஸ்லாமியவாத படைகள் தலைநகர் டமாஸ்கஸை நெருங்கிய போது அசாத் தனது குடும்பத்துடன் ரஷ்யாவின் மாஸ்கோவுக்கு தப்பிச் சென்றார். இந்நிலையில் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத போதிலும் இடைக்கால நிர்வாகம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தொடுத்த முதல் வழக்கில் இந்த தீர்ப்பு

0: அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று பல பகுதிகளிலும் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. ஓதாய்து மற்றும் லீவாவில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் முறையே 41 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ. யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, உள்ளுக்குள்ள வந்ததுமே வந்து தமிழ் ரேடியோல ஒரு கேரளா பாட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னடா கேரளா பாட்டு அப்படின்னா, சென்னை எடுத்துமே செண்டை மேடத்துல இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்களா. சரி, ஓகே, ரைட். எனிவேஸ், இப்ப மான் கராத்தேல இருந்து வாழ்க்கை வந்து இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில இந்த சரளமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இங்கிலீஷோ இல்லை தமிழோ, இங்கிலீஷ் வச்சுக்கலாமே, ஆமாம், ஸோ இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தை வந்து டக்குன்னு வராது. அப்புறம் என்ன பண்ணுன்னா, அப்படி சாட் ஜிபிடியில் போட்டு அப்படி பார்ப்பேன் நான், இது கரெக்டா, அதுக்கப்புறம் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துப்பேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, ரொம்ப சப்பையான டாஸ்க்கு கூட ஒரு சென்டென்ஸ் எழுதி அது கரெக்டாக தான் இருக்கா அந்த கிராமர்னு சொல்லி போட்டு பார்த்துப்பேன். இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு, கரெக்டாக தான் இருக்கும், இது கரெக்டாக தான்டா இருக்குது, ஏன்டா திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து கேட்குற, அப்புறம் சரி வந்துட்டமேன்றதுக்காக ஒரு ஆல்டர்னேட். இப்போ இந்த டைட்டில் நான் ஒன்று கொடுத்துட்டேன்ல, இப்போ நான் வீடியோவே பண்ணுறேன், அந்த அதுக்கு இப்படி ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன், இப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் எதாவது கொடு அப்படின்னு வேறு கேட்டு வாங்கிப்பேன். எனக்கு இப்போ வர வர என்ன தோணுதுன்னா, ரொம்ப சப்ப விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது, கிளாட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்கிறாங்க, அதை கிளாடில் போட்டு பண்ணுறீங்கன்னா அது ஒரு நியாயமான விஷயம். என்னடா இது, என்ன கைத்தட்டில் நிப்பாட்ட முடியல இன்றைக்கி. சரி பரவாயில்ல, ஏதோ பட்டன் ஏதோ பிரச்சனை போல். சரி, இப்போ என்னென்னா, எந்தெந்த மாதிரியான சப்ப விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து சாட் ஜிபிடி, கிளாட் இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறீங்க? அதாவது அதை நீங்கள் விட்டால் நீங்களே யோசிச்சு பண்ணிடலாம், ஆனால் பண்ண மாட்டீங்க. அது சாட் ஜிபிடியில் போட்டு கேட்டுப்பேன், அதுவும் இப்போ முதல்லாம் டைப் பண்ணி கேட்குறது இல்லாமல் இப்போ வந்து வாய்ஸ் நோட்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கன்வீனியன்ட் ஆகி போச்சு. அதை எனக்கு இப்போது கூறுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ரெண்டு பாட்டு வருது, பாட்டு அப்படி ஜாலியாக பாட்டு வந்து கேட்டு முடியும். என்ன வீடியோ அப்லோடே ஆக மாட்டேங்குது, செம்மையாக ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராமில், போய் பார்க்காம. ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ சார், வணக்கம். சூப்பர், நீங்கள் வந்து நல்ல வேலை வந்துட்டீங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன டாபிக்னு? பின்னாடி ரேடியோவில் நம்ம குறைங்க பார்ப்போம்.
1: ரேடியோ சவுண்ட் பண்ணுங்க.
0: நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைய. என்னென்ன மாதிரி சப்ப மாட்டிருக்கலாம் சாட் ஜிபிடி, கிளாட்லாம், கிளாட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஏஐ யூஸ் பண்ணுறீங்க?
1: என்ன மாதிரினா, இப்போ ஹேர் கட்டு சாய்ஸ் எல்லாரும்.
0: உங்கள் பேர் என்ன ஆக்சுவலி? அபிலாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்களா ரேடியோக்கு? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி. சாரி சார். படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
6: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, player responsibility, TNC supply.
9: ஒரு திர்ஹாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
9: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திர்ஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திர்ஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திர்ஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திர்ஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
10: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தி ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்ன மாதிரி சப்ப மேட்டருக்குலாம் வந்து ஏஐ யூஸ் பண்றீங்க, சாட் ஜிபிடி, கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி ஏஐ எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு ஆனஸ்டா பதில் சொல்லிருங்க. நீங்களே மாட்டிப்பீங்களா டி? வணக்கம்
2: சார்.
1: சார் வணக்கம. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: யூனஸ் பேசுறேன்.
1: யூனஸ், என்னெல்லாம் இந்த மாதிரி சப்ப மேட்டருக்குலாம் யூஸ் பண்றீங்க ஏஐ?
2: சப்ப மேட்டர் ஏஐ ஆக்சுவலி ஏஐ சாட் ஜிபிடி யூஸ் பண்றது சப்ப மேட்டர் தான்.
1: சரி, ஓகே. இது வந்து இது எந்த கணக்குல நான் பதில எடுத்துக்கிறது? ஏதாவது ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் நானு. ஓ, சாட் ஜிபிடி வந்து
2: எல்லா சாட் ஜிபிடில யூஸ் பண்றோம் ப்ரோ. ஆக்சுவலி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்
1: ஐயா. அந்த சின்ன சின்ன விஷயம் தான் எது எதுன்னு கேட்டேன் நான். ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
2: நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன், மறந்து போச்சு.
1: ஒரு வாட்டி ஒரு பதில சொல்லுவாரா? நான் இவருக்கு பாட்டு வர போடணுமா? இவருக்கு பாட்டு வர்ற பாட்டு தான் கேக்கு, கேளுங்க. வர்ற பாட்டியா பதிலா சொல்ல, இவருக்கு பாட்டு ரொம்ப முக்கியம். இப்ப கேட்டாலே போட மாட்டோம். சரி, இல்ல கேட்டாலாம் போடும், சும்மா நீங்க வர. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
1: நீ பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்தவர் என்கிட்ட பதிலே சொல்ல, நீங்க சொல்லுங்க.
3: நீங்க
1: என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த பழைய தமிழ் படத்துலலாம் வந்து ஒரு நம்பூதிரி இருப்பாரு, அவர் வந்து ஒரு வெத்தலை எடுத்து மையை போட்டு பார்த்து சம்மந்தப்பட்டவங்க எங்க இருக்காங்கன்னா மயிலே பார்த்து சொல்லுவார். இப்ப நீங்க சாட் ஜிபிடி எல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ,
3: இப்படி எல்லாம் அவ்வளவு ரொம்ப டீப்பா பேசிட்டு. முன்னாடி சாட் ஜிபிடி வந்தடிக்கு எல்லாரும் சொல்றான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க, இமெயிலுக்கு யூஸ் பண்ணுங்க. அது அந்த டைம் எல்லாம் வெறுப்பா, சாட் ஜிபிடி எல்லாம் என்ன, நாங்க படிச்சுக்கிறோம், நாங்க பண்ணுவோம். ஆனா இப்ப ரொம்ப கேவலமா போச்சு.
1: ஒவ்வொரு ரிப்ளைக்கும் இப்படி இந்த பக்கம் சாட் ஜிபிடி வந்துட்டு போனீங்கன்னா ரிப்ளை லேட்டா போவே.
3: இப்ப சாட் ஜிபிடி வாட்ஸ்அப்புக்கே வந்துக்குதே.
1: ஓ, ஆனா ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல, சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்க
3: வேண்டியதானே.
1: ரொம்ப வசதியா போச்சு. சரி, காதல் நல்லா வளர்ந்துட்டு இருக்கா? அட்லீஸ்ட் அதுவாது நடக்குதா?
3: வளர்றதுக்கு தான் இன்னும்
1: போடுங்க. அதுக்கப்புறம் தலைவர் பாட்டு சஹானா, அது பாட்டு வந்துட்டு. ரெண்டு லவ் பாட்டு, லவ் பண்றவங்களா இந்த ரெண்டு பாட்டும் கேட்டு எக்ஸ்ட்ராவா லவ் பண்ணுங்க. சிங்கிளா இருக்கிறவங்கலாம் இந்த லவ் பாட்டு கேட்டு சாவுங்க, அவ்வளவுதான்.
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: நைன்டி ஒன்னு போட.
6: Is not out.
4: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி எப்படி ஆய் பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்களை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்களை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஓகே, என்னென்ன மாதிரி சப்பமாட்டிருக்கலாம் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, காதலை வளர்க்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறப்பா என் ஆள் வந்து எந்த மெசேஜ் அனுப்பினாலும் அதுக்கு கரெக்டாக இப்படி தான் ரிப்ளை பண்ணணும், இப்படி பண்ணால் பிரச்சனை வராது, இப்படிலாம் பண்ணால் ஜாஸ்தி லவ்வாக பொருகும் சி பொருகுன்னு பெருகும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இல்லை காதலை வளர்க்குறதுக்கு கூடவா சாட் ஜிபிடி உங்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சு, ஆனால் காதல் இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவையா இல்லையான்றது தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? நாம தான் காதலும் கிடையாது ஒன்றும் கிடையாதாச்சா. சரி சரி ஓகே, உடனே ஒரு சோக கீதத்தை வாசிச்சிட வேண்டியது, காதல் இல்லை சிங்கிளாக இருக்கும் யாருமே இல்லைன்னு சொன்னால் உடனே வந்து ஒரு சோக கீதத்தை போதும்ப்பா. சில்லக் சாங் ஆஃப் தி இயர்ல கவனில் இருந்து பாட்டு. ஆனால் காதல் பண்ணுற ஒருத்தர் என்கிட்ட கெத்து படத்துலேருந்து தேன் காற்று வந்தது அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்டதுனால நம்ம அந்த பாட்டே போட்டுருவோம். சுத்தமாக தேன் காற்று வந்தது, எனக்கு இதுக்கு மேலே ஒரு வரி கூட தெரியாது இந்த பாட்டில். இந்த பாட்டு உதயநிதி ஸ்டாலின் அண்ட் ஏமி ஜாக்சன் ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். சரி, இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், யார் ஃபோன் எடுக்கிறீங்களோ வாங்க. வணக்கம். ஆ ஹலோ, யார் பேசுகிறீங்க? என்ன என்ன என்ன ஃபோன் எடுத்துட்டு யார் பேசுறதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு அடிதடியா இருக்க, யார் லைன்ல?
1: லைன்ல வந்து மருதுராஜன்.
0: சரி, எடுத்ததுமே பேசாம நீ பேசு, நீ பேசுன்றீங்க பின்னாடி.
1: ஆக்சுவலி கால் போட்டது வந்து கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்.
0: கொடுங்க அவர்கிட்ட, கொடுங்க அவர் பாருங்க.
2: ஹலோ
0: ஹலோ, என்னன்னு சட்டா எனக்கு விழிச்சிட்டு பின்ன ஃப்ரெண்டுன்னு எடுத்து கொடுத்தது எந்தாய்?
2: நீங்க
0: மலையாளத்துல சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு மனசுலாவும்
2: அதனால
0: சாட்ட சிங்கிளானோ?
2: சிங்கிள்ஸ்னு
0: வேண்டி ஏது பாட்டு ஈ லோகத்தில் உண்டு? லவ் பாட்டு மட்டுமே உண்டு, சிங்கிள்ஸ்னு வேண்டி பாட்டே இல்ல.
2: சிங்கிள்ஸ்னு வேண்டி ஆஷிக் பனானு வச்சோம்.
0: ஆஷிக் பனானு வைக்கலாம் அதுக்கு. சரி ஓகே, வைக்கா சேட்டனுக்கு ஆசிக் பனையா வேணுமாமா? கொடுங்க கொடுங்க. ஆசிக் பனையா சிங்கிள் பாட்டே கிடையாது இருந்தால் என்ன சொல்ற? ஹலோ வணக்கம், சொல்லுங்க நீங்க என்ன எதுக்கெல்லாம் சார்ஜ் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க? இந்த மாதிரி என்ன சொல்றதே தெரியாதானே கூப்பிட்டீங்க, உண்மையா சொல்லுங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னியாத கேள்வி இதுதான். ஏதாவது ஒரு இப்ப போன் அடிச்சிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டு போயிருங்க என்கிட்ட, அவ்வளவுதான். நான் வந்து ஆர்ஜேலே நான் ஒரு ரவுடி ஆர்ஜேவாக்கு ஆளுங்களை அனுப்பிடுவேன். சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க ஏதாச்சும். கிராமர், சரி ஓகே, தப்பிச்சிட்டீங்க இன்னைக்கு. நீங்க கிரேஸ் பாயிண்ட்ல தப்பிச்சிருக்கீங்க. உங்க பேரு?
1: மருது.
0: அவரு பேரு? முன்னாடி சந்தோஷமா காதல் பண்றவர் ஒரு பாட்டு கேட்டார், அவருக்காக சில்லாக் சாங் எல்லாம் அந்த பாட்டே வந்துட்டு
3: தானே. For details call 0564154242.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச் கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் August 13 முதல் புதிய கிளையும் திறக்கப்பட உள்ளது. கால் 050-310-8255.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

இப்போ வரப்போகிற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, இந்த படமே வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் அந்த படத்தில் வந்து படத்தோட மேக்கிங் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாட்டு அனிருத் பாடியிருப்பார், மியூசிக் வந்து ஜிப்ரான் மியூசிக். கேட்டு முடிங்க, சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாங் பட் நாட் த மூவி. I'll be back after Harmony. This is Bravo. You're listening to 89.4 Tamil FM. And this is The Evening Curtain.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுகவில் இருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் முதல்வர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளராக இருந்த சிங்கை ராமச்சந்திரன் கடந்த ஜூலையில் அதிமுகவில் இருந்து விலகினார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் தாவேகாவில் இணைந்து கொண்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் பருவமழையினால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு, விபத்துக்கள் போன்ற இயற்கை பேரிடர்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157 அதிகரித்துள்ளது. மேலும் பருவமழையால் 886 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கடனுறுதி கடிதங்கள் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் இறுதி சுங்க தீர்வை வழங்க மறுக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் தீர்வொன்றை பரிந்துரைப்பதற்காக இலங்கை சுங்க திணைக்களத்தினால் விசேட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான சந்தன புஞ்சிஹேவாவிடம் வினவிய போது அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். குறிப்பிட்ட வாகன இறக்குமதி தொடர்பில் காணப்படும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவற்றுக்கு பொருத்தமான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு தேவையான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதே இக்குழுவின் பிரதான பணியாகும். போக்குவரத்து அபராதங்களை விரைவாக செலுத்துமாறு துபாய் போலீசார் வாகன ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து அபராதங்களை தாமதமின்றி செலுத்துமாறு துபாய் போலீசார் வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். நிலுவையில் உள்ள அபராதங்களை எளிதாக நிர்வகிக்க தவணை முறையில் செலுத்தும் வசதி மற்றும் டிஜிட்டல் பணம் செலுத்தும் சேவைகள் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துபாய் போலீசின் பொது போக்குவரத்து துறை துபாய் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த 70 மேற்பட்ட ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு பயிலரங்கை நடத்தியது. இந்த பயிலரங்கில் போக்குவரத்து அபராதங்கள், ஸ்மார்ட் சேவைகள், சாலை பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான போக்குவரத்து நடைமுறைகள் குறித்து விளக்கப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
2: கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 224 உயர்ந்துள்ளது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 500 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலநடுக்கத்தினால் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. அதிகளவான உயிரிழப்புகள் ரிசாரல்டா மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: அடுத்த மாதம் இந்தியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள 6 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரை நடத்துவதற்காக பங்களாதேஷ் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. இந்த தொடரை எப்படியாவது நடத்துவதற்காக இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொடரில் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் இடம்பெறுகின்றன. இந்த தொடர் முதலில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் வங்கதேசம் மற்றும் இந்தியா இடையிலான தூதரக உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் தலையீட்டின் மூலம் தொடரை மீண்டும் நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1980

0: ஐயா வணக்கம், வெல்கம் பேக். நான் பிராவோ பூங்காவனத்தோட பையன். சரி, ஓகே, வெல்கம் பேக். நம்ம பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசே. இன்னைக்கு 5 to 6 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பேச ஆரம்பித்தோம். என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து சப்ப மேட்டருக்கெல்லாம் வந்து ஏஐ சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுறீங்க, கிளாட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வந்து மெயிலு, அப்புறம் இன்னொருத்தர் கிராமரு, இன்னொருத்தர் வந்து என் ஆள் வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது, அதெல்லாம் வந்து சாட் ஜிபிடியில் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருந்தார். என்கிட்ட பெரிய ஆள் தான், நீங்கள் என் காதலை வந்து ஏஐ மூலமாக வளர்க்குறீங்க. வணக்கம். ஐயோ, அட்டனே பண்ணலையா? சரிங்க, ஏன் தப்பு தான் அது. வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ.
0: ஆ வணக்கம் மேடம். ஆமா, ஹலோ. ஏங்க,
1: நீங்க 10 நிமிஷத்துல பேசுறவங்களே மறந்துடுவீங்களே.
0: யார், நானா?
1: கனிமொழி
0: மேடம். ஓகே ஓகே, சரி, இன்ன எல்லாம் சொல்றேன் சொல்லுங்க.
1: அஸ்லா, உங்க கான்டெஸ்ட் போடுவீங்களா கப்பல் பாஸ்க்கு? எனக்கு எந்த படத்துக்கு யார் டேட் எல்லாம் தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ஜாஜி வீட்ல போய் கேட்பேன், அது சொல்றது அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து.
0: நீ ஃபர்ஸ்ட் இனிமே நான் சாட் ஜிபிடில போய் கேள்வி எல்லாம் கேட்டு அதுல வராததான் நீ கேள்வியே கேட்கணும் நானு.
1: இல்ல, அதுல நீங்க மெயினா இந்த படம் டேரக்டர் கேப்பீங்க, ஏதாவது விஷயம் கேட்கும் போது நம்மளுக்கு தெரியாதுன்னா நாங்க அதான் ஆசைக்கிறது.
0: சரி, அதெல்லாம் பண்ணீங்களா, வின் பண்ணீங்களா?
1: எதுவுமே வின் பண்ணல.
0: So much effort for no result.
1: Yes, but செஞ்சுட்டே இருக்கும் கஷ்டம்.
0: சரி, இப்ப கடைசி எந்த படத்துக்கு நீங்க பதில் சொல்லி? நாங்க
1: கால கூட போட்டாங்க, இது விஷால் படத்துக்கு கூட கேட்டிருந்தாங்க.
0: விஷால் படத்துக்கா? ஓகே ஓகே ஓகே. விஷால் படம், விஷால் படம், அப்புறம் வந்து சூர்யா படம், ரெண்டுமே வருது. Given a chance
1: which I already try பண்ணிட்டேன். எனக்கு எப்போ போன வருஷத்துல கொடுத்தீங்க ஒரு கப்பல் பாஸ், அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கரெக்ட்.
0: போன வருஷம் கரெக்டா பதில் சொல்லியும் ஒரு வருஷமா சாட் ஜிபிடில பதில் சொல்லி பதிலும் இன்னும் கிடைக்கல உங்களுக்கு.
1: பரவாயில்ல.
0: சரி, ஓகே. இப்ப நாங்க ஒரு வேளை டிக்கெட் கொடுக்காதப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: நாளே இப்ப டிக்கெட் எடுத்துட்டு போயிடுவோம்.
0: அவ்வளவுதான் வேலை, வேலை பிடிச்சது. சரி, இதுக்கப்புறம் உங்க பேர் வருதா அப்படின்னு பார்த்து அதை மட்டும் தூக்கிடுறேன் நானு.
1: பாக்கலாம்.
0: தூக்கி தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு வேற யாருக்காவது கொடுத்து. கனிமொழி மேடம் வந்து நாங்க நீங்க தான் கேள்வி கேட்டீங்கன்னா அதை சாட் ஜிபிடில பார்த்து பதில சொல்லுவோம், அப்போ உங்களுக்கு வந்து பிரைஸ் கிடைக்கல. ஓ மை காட். ஓகே, யூ ஃபால் இன் டு தி திஸ் சைட் ஆஃப் த கேட்டகரி. எப்படின்னா திஸ் சைடுனா எங்க சைடு, நாங்களும் வந்து இப்போ நாங்கள் வந்து இங்கே உட்காந்து கான்டெஸ்ட் நடத்துகிறோம், கோல்டு காயின் கொடுக்குறோம், மூவி டிக்கெட்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் அந்த மாதிரி. சரி, எனிவேஸ், தலைவா படத்துல இருந்து ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு பாட்டு. பாட்டு இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக ஆரம்பிக்குது. பேசாமல் நம்ம தலைவாலிருந்து இந்த பாட்டு போட்டுடலாமா? அது என்ன பாட்டு? யார் இந்த சாலை ஓரும் பூக்கள் வைத்தது, அது போட்டுருவோமா? ஜாலியாக இருக்கும். எங்கே அந்த பாட்டு? யார் இந்த, இல்லைனா இது போட்டுருவோம். சரி இருங்க, அது என்ன பாட்டுன்றது பாட்டாக நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கேன். யார் இந்த சாலை ஓரும், அப்புறம் தலைவாலே இன்னொரு நிறைய நல்ல பாட்டெலாம் இருக்குது, அதில் நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு பாட்டு வரும். தம்பி, நீ ஒரு பாட்டு நடிச்சிருக்கல, இந்த பாட்டு இல்லாமல் அந்த பாட்டுன்னு, அதுதான்டா வருது கேட்டு முடி. நான் வந்து இப்போ ஒரு 3 பாட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஐன் கோல்ட் வாலெட்டோடைய அந்த கோல்டு ரஷ் கான்டெஸ்ட்டில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தோம். அதுலேருந்து வின் பண்ணுறவங்களுக்கு கோல்டு காயின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கரெக்டாக 3 பாட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அது நடக்க போகுது. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், யூ குட் பி த வின்னர் ஆஸ் வெல். ஓகே, திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பாட்டு.

0: 99.4. என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: நல்லா வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிற சபாநாயகர் எப்படி உட்காந்துட்டு அழகா பேசுவாரோ அதே மாதிரி நாங்க சேர்ல உட்காந்துட்டு தான் பேசிட்டு இருப்போம் எப்பவுமே.
1: நின்னுட்டோம்,
0: கால் வலிக்குது. ஆனா அதுக்கு இல்ல, மெயின் மேட்டர் என்னன்னா, ஓகே டுடே வி ஆர் கோயிங் டு கிவ் கோல்டு காயின் டு சம் ஆஃப் த வின்னர்ஸ்.
1: எஸ்
0: ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா, எங்களை வந்து ரீலும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரலா கோல்ட் ரஷ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அயன் கோல்டு வாலெட்டும் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஒன்று பண்ணோம். ஸோ அயன் கோல்டு வாலெட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ டிஜிட்டல் கோல்டு பையிங் ஆப். ஸோ நீங்கள் வந்து ஒன் தரம்ல இருந்தே கோல்டு வாங்கிக்கலாம் அயன் கோல்டு வாலெட் மூலமா.
1: வணக்கம். ஆக்சுவலி நீங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருப்பீங்கல்ல, சோ ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க, நிறைய கான்டெஸ்ட்ல வந்து கலந்துருப்பீங்க அயன் கோல்டோட கான்டெஸ்ட்ல. சோ இன்னைக்கு யார் போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பாக்க போறோம்.
0: இன்னைக்கு மேட்டர் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆக்சுவலி போன வாரம் எல்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், கடந்த ரெண்டு வாரமா சொன்னோம் இந்த மாதிரி அயன் கோல்டு வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க கரெக்டா ரெஃபரல் கோட் தமிழ் போன் போட்டு அனுப்புங்க, அப்புறம் உங்க பேரை நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம், அதுல இருந்து ஒருத்தர சூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு. இப்ப வந்து எப்படின்னா, ஸ்பின் த வீல் பண்ணி செலக்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த பேர் கேட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 பிளஸ் என்ட்ரிஸ் இருந்தது. ஐ திங்க் மோர் தன் தட் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நிறைய பேர் இருந்தது. எல்லாரோடைய பேரையும் ஒரு ஸ்பின் த வீல் மாதிரி ஒன்று போட்டோம், சரியா? ஏஐல ஏஐ பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப அதுல ஒருத்தரை சூஸ் பண்ண போறோம்.
1: போட்டு
0: ஸோ யாரு, ஓகே யார் அந்த வின்னர், யார் அந்த வின்னர், இட் இஸ் ஸ்டாப்பிங் ஆட். என்ன என்ன போயினே இருக்கு அது பாட்டில். ஓ மை காட், ஓகே கிட்ட வந்து, ஓகே முகமது இம்ரான், முகமது இக்பால், ஓகே முகமது இக்பால் அவர் பேரு.
1: ஸோ அவர் தான் வந்து வின்னர். யாருங்க முகமது இக்பால்?
0: இப்போ நான் அவரோட நம்பரை கண்டுபிடிச்சி கால் பண்ண போறேன். கிடைச்சதா அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டீங்களா? நாங்க வந்து
1: சைமல்டேனியஸ்லி எல்லாமே நாங்க ஹேண்டில் பண்றோம். சோ முகமது யார் அந்த முகமதுன்னு தெரியல. சோ உங்களுக்கு எங்களோட விஷஸ், உங்களுக்கு வந்து அயன் கோல்டு வந்து நீங்க வின் பண்ணிருக்கீங்க.
0: அப்படி பேசி சமாளியான எடுத்துறேன்.
1: சோ இதே மாதிரி நிறைய கான்டெஸ்ட் வந்து நம்ம தமிழ் ஃபார்ம்ல வந்து நடக்கும். அப்படி வந்து நீங்க அனுப்பும்போது நீங்க கூட அடுத்த லக்கி வின்னரா இருக்கலாம், யாருக்கு வந்து தெரியும். சோ நிறைய ஷோ, கீர்த்தனா ஷோ மார்னிங் மெர்சல் மார்னிங்ல இருந்து, அதுக்கப்புறம் நம்ம மதுவோட ஷோ மசாலா கேஃபே,
0: என்னோட
1: ஷோ அன்புடன் நான். சோ இந்த மாதிரி எல்லா ஷோஸ்லயுமே வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. சோ அப்படி அனுப்பும்போது லக்கி வின்னர் அதை தேர்ந்தெடுத்து நாங்க தமிழ் ஃபார்ம் சார்பாக
0: கொஞ்சம் டைம் இல்ல, அவர் வேற யாரோ பேசிட்டு இருக்காரு. அவர்
1: நீங்கள்
0: கேக்குதா? வெள்ள கேக்குதா? கேளு.
1: God, oh my God.
0: சரி, ஓகே, ஐ திங்க் ஐம் கன் கால் ஹிம் ஒன்ஸ் அகேன். அப்படி இல்லைனா வந்து அவர் தான் வின்னர்ன்றது தெரிஞ்சு போச்சு, அவரோட நம்பர்லாம் இருக்கு. ஒன் மோர் டைம் ஐம் கன் கால் மிஸ்டர் முகமது இம்ரான், முகமது இக்பால், அதாவது ஃபுல் நேம் அதான் போல அவருக்கு. நான் வந்து இந்த இப்படி ஒரு நம்பர், இந்த பேசிக்கிட்டே நம்பர் டயல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தருமா? இல்லை அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர், ஏங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இன்கமிங் கால் பண்ணாமல் இருங்களேன். ஓகே ரெண்டு, ஓகே ரைட்டு, இன்னும் ஒன் லாஸ்ட் ட்ரை, அவருக்கு கிடைக்குதான் பார்ப்போம். பாருங்க இப்படி தான் நாங்கள் கால் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ரேடியோவில்.
1: கால் ரிங்கு போகுது,
0: அதை எடுத்து வச்சு. கேக்குதா? என்ன மனுஷன் எடுக்கவே மாட்டாரு ஃபோனை.
1: வீடியோ பார்த்துருக்கியா? அதில் சிக்கியிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபோன்ஸ்.
0: ஓகே நாங்கள் வந்து இப்போ கால் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேஜாக இருந்துச்சுல, அவர் யார்கிட்ட பேசிட்டு இருந்தார் ஆக்சுவலி. இப்போ பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார். இப்படிதான் கதவு வந்து கோல்டு கதவு வந்து தட்டுது, ஆனால் எடுக்க மாட்டீங்க ஃபோனை, என்ன பண்ணுறது? கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அவர் தான் வந்தார். அப்புறம் அப்புறமா ஃபோன் பண்ணி எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பான் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, அவன் ஹிந்திலலாம் பேசுவான், அவனை கூப்பிட்டு நம்ம வின்னர் வர சொல்லி.
1: கடைசி வரைக்கும் எப்படி என்னோட ஷோ வரைக்குமா?
0: கடைசி வரைக்கும்னா அவர் கிடைக்கிற வரைக்கும். ஓகே, எனிவேஸ் அவர் ஃபோன் எடுக்கல, பட் எனிவேஸ் கங்க்ராட்ஸ் டு மிஸ்டர் முகமது இம்ரான்.
1: எங்களோட விஷஸ், ஸோ நாங்கள் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணும்போது சில பேர் இப்படி எடுக்காமல் போயிடுறீங்க. எனிவேஸ் கோல்டு காயின் உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் லைவாக ஒரு பக்கம் ரெக்கார்டிங் இருக்குது, இன்னொரு பக்கம் உங்கள்கிட்டையும் பேசிட்டு பல வேலைகளை நாங்கள் அட் அ டைமில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இஸ் ஒரு ஒருத்தர் எடுத்தாச்சு, அவ்வளோதானே?
2: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: UFO Tamar FM. Tamar FM. Namma radio, namma music.
1: We'll be back after a short commercial break.
2: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணத்தங்கமோட ஓணம் gift இது.
2: அண்ணத்தங்கம் golden diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணத்தங்கம் golden diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணத்தங்கம் golden diamonds, Karama Center, Dubai, powered by Alta Vasul Group of Companies.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்ப ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி ல flagship showroom open பண்ணிருக்காங்க. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா transact பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த summer ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Al Ansari Exchange app now.

0: வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு பெரிய பாட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்திருக்கோம். இப்போலாம் வந்து ஒரு சில படம் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், படத்தோட கடைசியில் வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்தை முடிக்காமல் செகண்ட் பார்ட்டில் பார்த்துக்குங்கன்னு பார்ட் டூக்கு லீடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ 7 நிமிஷம் பாட்டெலாம் கேட்டால் எனக்கு அப்படி தான் ஆகுது. ஒரு படம் பார்த்து முடிச்சு கிளைமேக்ஸுக்கு வந்து பார்ட் டூ லீடு கொடுத்தா ஐயோயோ இதுக்கு மேலேயுமா மீண்டும் மீண்டும்ன்ற மாதிரி இருக்கும்ல. எல்லா பாட்டும் சின்னதாகிடுச்சு, 2.5 நிமிஷம் 3 நிமிஷம்னு. சரி, இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கேட்கவே இல்லை. கடைசி காலர் என்னென்ன மாதிரி சப்ப மேட்ருக்கெலாம் சாட் ஜிபிடி ஏஐ எல்லாம் யூஸ் பண்றீங்க, ஏஐ தேடுறீங்க, நீங்க தான் லாஸ்ட் காலர். வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ. வணக்கம்.
0: ரெண்டு பேர் இருக்கீங்க போலயே லைன்ல? ஐயோ
1: இல்ல ப்ரோ, ஒரு ஆள் தான்.
0: அப்படியா? சரி ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேரு?
1: பேரு வசந்த் ப்ரோ. என் பேரு
0: என்ன? என்ன? சரிங்க வசந்த். அடிக்கடி வெளில போற வேலை இருக்குமா அந்த மாதிரி?
1: இல்ல, மேக்ஸிமம் நாங்க ரொம்ப நேரம் வெளியே இருக்க மாட்டோம்.
0: சரி ஓகே, நீங்க வந்து இப்ப சொல்லுங்க என்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க.
1: இது கொஞ்சம் ரொம்ப சப்பையா இருக்கும், பட் எப்படினா இந்த கிளாட் இப்ப கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த யூஐ லாட்டரி இருக்கு பாத்தீங்களா,
0: சரி,
1: அதோட கடைசி ஒரு 20 டைம் வின் பண்ண நம்பர்ஸ் எடுத்து கிளாட் கொடுத்து எங்களுக்கு இதுல வந்து நம்பர் செலக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டோம்.
0: சரி.
1: ஆமா, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிளாட் வந்து அது செலக்ட் பண்ணி அது என்னென்னமோ கால்குலேஷன் தான் காட்டுச்சு. இது லிஸ்ட் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர், ஆட் நம்பர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய லிஸ்ட் மாதிரி கொடுத்து அதுல இருந்து ஒரு செலக்டிவா நம்பர் காட்டுச்சு. நாங்க அதையும் அப்ளை பண்ணோம், பண்ணி 100 ரூபா கிடைச்சிச்சு.
0: 100 ரூபா கிடைச்சிருக்கு.
1: ஆமா,
0: பெரிய விஷயம்
1: கிடைச்சது. நாங்க அந்த மாதிரி இப்ப என்ன பண்றோம்னா, என் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, அந்த செலக்ட் ஆன நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிளால குடுத்துருவான். இது இந்த வாட்டி செலக்ட் ஆயிருக்கு,
0: இது நல்லா இருக்கு,
1: அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுகிட்ட கேக்குறது.
0: ஏங்க, நீங்க தாங்க கரெக்டா ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா, எங்க ஆபீஸ்ல இதெல்லாம் போடுவாங்க, சரியா, மாசத்துக்கு போட்டுட்டு 30 மில்லியன் வின் பண்ண போறோம் அப்படின்னு மமதையில உட்காந்துருப்போம். 5 தினம் கூட கிடைக்காது. எங்க ஆளுங்க வந்து யாராவது எங்க ஆபீஸ்ல நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம், யாராவது வந்து அந்த லாட்டரிக்கு பூல் இன் பண்ணும்போது காசு கொடுக்கல அப்படின்னா நாங்க 30 மில்லியன் வின் பண்ணிடுவோம், அப்புறம் நீ மட்டும் இங்க தினம் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கணும்னு நம்மளை வந்து கில்ட் ட்ரிப்ல போட்டுருவானுங்க. அதுக்கு பயந்தே காசு கொடுத்து ஏன்னா இப்ப வரைக்கும் ஒரு காலம்னா கூட வின் பண்ணது கிடையாது.
1: நாங்க 100 ரூபாய்க்கு போட்டு 100 ரூபா வாங்கியிருக்கோம்.
0: 100 ரூபா
1: போட்டு சொல்ல முடியாது, போட்ட காசு வந்திருக்கு, அவ்வளவுதான்.
0: என்ன சொல்லி காட்டுறீங்களா, குத்தி காட்டுறீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு? என்ன பாட்டியா வேணும்?
1: பாட்டு வேணும், பாட்டு போட்டுக்கோங்க.
0: என்ன ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு விஜய் பிடிக்கும்.
0: இருங்க ஒரு நிமிஷம், நீங்க வந்து சிவில் இன்ஜினியர் தானே? நான் வந்து உங்களுக்கு 1000 ஜன்னல் வீடு அது
1: போடுவாங்க
0: சொல்லியாப்பா. பாரு, அப்புறம் 4 சவுண்ட் எஃபெக்ட் வரும், அப்படி வரும், அதுக்கப்புறம் தான் ஹோ அப்படி வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. எஸ்டிஆர் சங்கர் மகாதேவன், அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா, டெட்லி காம்போ, அதெல்லாம். சரி பாட்டு கேளுங்க, நான் வந்து உங்களை எத்தனை மணிக்கு மேலே வர்றது? 7 மணிக்கு மேலே வரேன். அப்படியே ஏ, நம்ம லாட்டரி குரூப் இருக்குல்லடா, அதுக்கு இந்த கிளாட் மேட்டர் கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டுரு, சரியா, நம்மளும் வின் பண்ணுவோம்.
2: The Evening Correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
1: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
2: போதைப்பொருள் இல்லா தமிழகம் என்று மேடையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்வது மட்டும் தீர்வாகாது என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வாரதி சீனிவாசன் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே கோவையில் 19 வயது பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் என்பவர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையான 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். போதைப்பொருள் இல்லா தமிழகம் என்று மேடையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்வது மட்டும் தீர்வாகாது. தீவிர பிரச்சாரங்களும் போதைப்பொருள் தடுப்புத் துறையின் கடும் நடவடிக்கைகள் மட்டுமே இதற்கு தீர்வு என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார்.
0: இந்திய செய்திகள்.
2: சுதந்திர தினத்தன்று வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 15 தேதி கொண்டாடப்பட உள்ள சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையிலும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி இயக்கத்தில் பொதுமக்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுங்கள் என பொதுமக்களுக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக காணொலி பதிவு பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை எந்தவொரு வகையிலும் உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை சுட்டிக்காட்டி சில தரப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி வருவதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். போர் அல்லது அமைதி இல்லாத நிலையில் மத்திய கிழக்கு நீடிக்க முடியாது என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். இந்த பிராந்தியம் முடிவில்லாத போர் மற்றும் அமைதி இல்லாமல் இருக்கும் நிலையில் தொடர முடியாது என்றார். அதன் நிலைத்தன்மைக்கும் அங்கு வாழும் மக்களின் எதிர்காலத்துக்கும் தெளிவான பார்வையும் தெளிவான வழிகாட்டுதலும் தேவை என்று கூறினார். தெளிவான மற்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் நீடித்த நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதே இலக்கு என்று கூறினார். அடுத்த கட்டத்தை பலவீனமான அடித்தளங்களின் மீதும் சர்வதேச சட்டத்திலிருந்து விலகிய ஏற்பாடுகளின் மீதும் உருவாக்க முடியாது என்று கூறினார்.
0: உலகச் செய்திகள்.
2: ஈரான் புரட்சிகர காவல்படையுடன் சதி செய்ததாக இருவருக்கு பஹ்ரைன் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஈரான் புரட்சிகர காவல்படையுடன் இணைந்து பஹ்ரைனுக்கு எதிராக விரோத மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நாட்டின் நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவும் சதி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட இருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைனின் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
2: அழுத்தங்களுக்கு மத்தியில் ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தனது பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இன்ஃபான்டினோவுக்கு டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கான்காஃப் மற்றும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து வெளியிட்ட திறந்த கடிதத்தில் கைவிடப்பட்ட திட்டத்தின் மூலம் ஏமாற்றும் நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் அதன் மூலம் நம்பிக்கை மீறப்பட்டதாகவும் இன்ஃபான்டினோ மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் உலகக்கோப்பை உள்ளிட்ட அனைத்து ஃபீஃபா போட்டிகளின் வணிக மற்றும் டிக்கெட் விற்பனை உரிமைகளை நிர்வகிப்பதற்காக புதிய நிறுவனம் ஒன்றை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த புதிய நிறுவனத்தின் 21% பங்குகளை தனியார் முதலீட்டு நிறுவனத்துக்கு விற்பனை செய்யவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: வெல்கம் பேக். திஸ் இஸ் த ஈவினிங் கலக். ஓகே, 7:13, 7:30 ஆகுது. 7:30, 7:10 ஆயிடுச்சு. எங்க ஆபீஸ்ல 2 o'clock இருக்கு, அதுல 1 o'clock வந்து 3 நிமிஷம் ஃபாஸ்ட். நாங்களாம் லேட்டாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ செஞ்ச சூழ்ச்சி தான் அது. ஆனால் என் கண்ணில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு படுமே. ஆனால் ஆக்சுவல் டைம் வந்து 7:11 கரெக்டா. சரிப்பா, பா உள்ளே வந்ததுமே தேவியிலிருந்து இப்படி நீங்கள் எழுந்து அப்படியே கார் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட காரை ஆட்டோமேட்டிக்கில் போட்டுட்டு ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு எந்திரிச்சு நீ ஆடுற மாதிரி ஒரு பாட்டு, அப்படி ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். என்ன தானே கேட்குறீங்க? பிபி ஊதும் பாருங்க இப்பா. 3, 2, 1 ஸ்டார்ட். அப்படி மாசா என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. ஹிந்தி வார்த்தையில ஸ்டார்ட் ஆகும். அட பாடுப்பா, பிபி ஊதி முடிகிறதுக்குள்ள எனக்கு காலம் போய் சேர்ந்துடும் போல. ஓகே ரைட், 2வது பாட்டு வேலாயுதம் படத்துலேருந்து. இந்த பாட்டுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டியே இதுதான். எதுனா பாட்டோட வரி, அதாவது பாட்டோட மெயின் ஹுக்லைன் ஸ்டார்டிங்லேயே வச்சுருவாங்க. நமக்கு வந்து என்ன பாட்டுன்ற கன்ஃபியூஷனே இருக்காது. 0.1 செகண்ட்ல இருந்தே இதுதான் அந்த பாட்டுன்றது தெரிய வச்சிருவாரு விஜய் ஆண்டனி. ஒரு பிரபுதேவா பாட்டும் ஒரு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களோட பாட்டும் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பாட்டும் எந்த ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பாக்குறேன். தேவி படத்தோட மியூசிக் டிரெக்டர் வந்து ஜிவி, வேலாயுதம்க்கு விஜய் ஆண்டனி. ஆமாம், தேவிக்கு மியூசிக் டிரெக்டர் அவரா ஜீவியா அப்படிங்கிறத ஒரு வடிக்கு நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். சரியா, அப்புறம் யாராச்சும் நான் சொன்னதுக்கு வேண்டியே போய் சாட் ஜிபிடியில் வந்து மெனக்கெடாமல் நோகாமல் தேடிட்டு வந்து எனக்கு மெசேஜ் போடுவீங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, யூ பி ஃப்ரீடா. ஓகே ஓகே, எனிவேஸ், இப்போ கோல்ட் ரேட்லாம் வர கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. இந்த கோல்ட் ரேட் என்னன்றது சொல்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: hey thambi enna da yerichu 24 carat thangathoda vela 1 gram ku vande 528 dirham 75 fils 22 carat thangam vande 489 dirham 75 fils pona varathukku innaram 24 carat e vande inda innikku irukkira 22 carat thangathoda velai vida kammiya irundhuchu avladhaan ini yeru da ini yeru mugam only எங்க அந்த அப்டேட் பட்டன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: நான் வந்து ஒரு நியூஸ் படிச்சிட்டு இருந்தேன். UAE வந்து they are announcing fee for cafe hotels and malls. எதுக்குன்னா வந்து for playing music. எப்ப டிசம்பர்ல இருந்து நீ வந்து ஒரு சில காபி ஷாப்க்கு ஹோட்டல்ஸ்க்கு எங்கெல்லாம் போறீங்கன்னா ஒரு சில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். கேட்டிருக்கீங்களா? நிறைய இங்கிலீஷ் பாட்டு பாடும். ஸோ இப்போ வந்து அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி அண்ட் டூரிசம் அதுக்கு வந்து சேஸ் லைசன்சஸ் வந்து இட் வில் பி கிராண்டட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அது வந்து 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் ரினோவல் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க போல். இது வந்து எப்படின்னா, இந்த கலெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் மியூசிக் கைடு அவங்க வந்து இந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்களா. அது எது எதுக்குன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ், ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஃபிட்னஸ் சென்டர், ஏர்லைன்ஸ், த ரேடியோ ஸ்டேஷன்ஸ், டெலிவிஷன் சேனல், அதுக்கப்புறம் கான்சர்ட்ஸு, அதுக்கப்புறம் சிமிலரான இவெண்ட்ஸ்க்கு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடைகளுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஓன் ரேடியோவே பாடிட்டு இருக்கோம். நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அது பேர் இன்ஹவுஸ் ரேடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதை பண்ணித்தரதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் இருக்காங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் மாதிரி பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க, அங்கே வந்து உங்களோட ஸ்பெஷலைஸ்டு பாட்டு தான் வேணும் அப்படின்னா, வித் யுவர் ஆஃபரோட நிறைய கடைகளுக்கெல்லாம் போனால் அப்படியே டேரெக்டாக ரேடியோவில் பாட்டு பாடும், நல்லா சினிமா பாட்டே பாடும். ஆனால் நடுநடுவில் அவங்களோட ஆடு வரும். கேட்டிருக்கீங்களா? ஆமாம். ஸோ அது வந்து இன்ஹவுஸ் ரேடியோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கெல்லாம் முன்னாடியே பே பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில காஃபி ஷாப்பில் போனால் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சில பாட்டெலாம் போடுறாங்களே, அதுக்கெலாம் வந்து இனிமேல் காசு போட போகிறாங்களாம். வெரி குட்மா. பிஃபோர் ஐ சே மை நெக்ஸ்ட் வேர்டு, லெட்ஸ் ப்ளே திஸ் டெய்ல் பட்டன்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஜென்ரலாக அது வந்து எப்படின்னா, இட்ஸ் லைக் ராயல்ட்டி பே பண்ணுற மாதிரி தான். அந்த சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட்க்கு இங்கேருந்து இப்போ எவ்வளோ இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் போய் சேரும். அவ்வளோதான், ரெண்டு பாட்டு வருது, கேட்டு முடிங்க, வரேன். வந்து நிறைய மேட்டர் இருக்குது, நீங்கள் பேசுவோம் நம்ம 8 மணி வரைக்கும். என்ன ஓகேவா? நம்ம ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தம்பி டிராஃபிக்கில் மாட்டி டென்ஷனாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கியா? கூலாவுப்பா, கூலாவு.
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி.
3: சாரி சார்.
1: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டிவி. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம். Are you feeling comfortable?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: ஆனால் என்ன மாதிரி ஒரு 4 மணிக்கெலாம் வந்து வேலையை ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு கரெக்டாக ஒரு 7 மணி ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பேய் பசி ஒன்று வருங்க. ஐயோ யூ யூ யூ யூ யூ நிறைய பேருக்கு எப்படின்னா ஒரு 6 மணிக்கெலாம் ஆஃபீஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கும் வந்து லஞ்சுக்கும் உங்கள் ஆஃபீஸ் முடிகிறதுக்கு ஒரு இடைப்பட்ட ஒரு கேப்பில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பசி ஒன்று வரும். நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 hours கழித்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பசி ஒன்று வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் கண்டதும் சாப்பிட்டு தான் பல பேருக்கு உடம்புல வரக்கூடாத பல பிரச்சனை முன்னாடியே வந்துடுது. ஆமாம், 30 வயசுக்கு முன்னாடியே மூஞ்சிலே 3/4 கிலோ மைசூர் பா தெரிகிற அளவுக்கு சில பேருக்கு வந்து பிரச்சனை வந்துடுது. த ப்ராப்ளம் இஸ் இந்த மாதிரி வந்து. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இருக்கிற ஃபுட் ஏதாவது விரும்பி நீங்கள் சாப்பிடுங்க, சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆர்டர் பண்ணி அஃபோர்டபுளாக சீப்பாக சாப்பிடணும் அப்படின்னா ஆம்லெட் வந்து ஆயில் போடாமல் ஒரு ட்ரிப்பிள் ஆம்லெட் சொல்லி அட்டிங்க, செம்மையாக இருக்கும். குட் இன் ஃபேட், குட் இன் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஓகே, நான் இப்போ தான் அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ ஏன் முன்னாடி 2 உயிரோடு கோழியை வச்சாங்கன்னா கடித்து கழுத்து கடித்து துப்பி நானே சாப்பிட்ருவேன், அந்த அளவுக்கு பயங்கர பசியாக இருக்கு எனக்கு. ஏ, எதுக்குலாம் சுப சுப கை தட்டினே இருக்கீங்க, எனக்கு பசின்றது உனக்கு கொண்டாட்டமாக என்ன? சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க நீ தம்பி, அமைதியர் பட்டன் எதுவும் தொடாத. இப்போ அந்த ஈனாக் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இந்த ஆட்டோ ப்ரோ சென்டர்ஸ் இருக்கும்ல, அங்கே மேனுவல் கார் வாஷு ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்லாம் பண்ணுவாங்களே, கார் வாஷ்னே வருது எனக்கு. சரி ஓகே பண்ணுவாங்களே. இப்போ துபாய் போலீஸ் ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அவைலபிள் அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 10th to 23rd August நீங்கள் போய்ட்டு உங்கள் காரை ஃப்ரீயாக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கார் என்ன காராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் ஹேண்ட் கொடுத்து வாங்கியிருந்தாலும், வாட் எவர் த கார் இஸ், இந்த சம்மர் டைமில் வந்து இந்த கார் அதுக்கப்புறம் சம்மர் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பேட் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால பல பிரச்சனைகள் தேடாமல் வந்து நிற்கும். ஸோ சம்மர் விதவுட் ஆக்சிடென்ட்ஸ் 2026 ரோட் சேஃப்டியா, இங்கிலீஷுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, ரோட் சேஃப்டி கேம்பெயின் அப்படிங்கிற பேரில் எல்லா ஈனாக் ஆட்டோ ப்ரோ சென்டர்ஸ்லையும் இது நடக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வண்டியை வந்து இந்த 10 essential vehicle safety check அதை வந்து பண்ணிக்கலாமா, ஓகேவா? ஸோ இதோட பர்பஸ் எப்படின்னா, நடு ரோட்டில் வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்காமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் சம்மரில் நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ ஒருவேளை படார்னு நீங்கள் நல்லா போயிட்டுருக்கீங்க, நல்லா ஒரு 51 degrees அடிக்குது வெயில், 311 ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சம்மர் டிராஃபிக், படார்னு ஏசி கட்டாச்சுன்னா என்ன வருது, எப்படி இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஹார்ட் பாக்ஸ் தான் உள்ளுக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் பஞ்சாயத்து எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு துபாய் போலீஸும் நம்ம ஈனோக் ஆட்டோ ப்ரோவும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் கோ, யூ கேன் செக் இட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, வண்டியை செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ எப்படின்னா டயர் வேறு ரொம்ப முக்கியம், டயர்லாம் செக் பண்ணிங்க, பிரேக் வண்டியில் மெயினாக செக் பண்ண வேண்டியது சம்மர் டைமில் வந்து பிரேக், கூலிங் சிஸ்டம் எப்படி, லோ கூலண்ட்டு தான் இருக்கா, லீக்கு தான் இருக்குதா, கூலிங் சிஸ்டமில் ஃபால்ட்டு தான் இருக்கா, ஓவர் ஹீட்டிங் ஆகுது, வண்டி வேறு படார்னு ஹீட் ஆகுதுங்க, சம்மர்னால ஹீட் ஆகுது அப்படி நீங்களே வந்து இந்த சில பேர் எப்படின்னா லைட்டாக அச்சுன்னு தும்மிட்டா அது சளி பிடிச்சிருக்கேன், அது லைட்டாக காய்ச்சலுங்க, அவங்களே மருந்து சாப்பிட்டுப்பாங்க, தப்பு தப்பாக பட்டாமிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வண்டியை ரிஸ்க் எடுக்க வச்சிடாதீங்க. அப்புறம் பேட்டரி செக் பண்ணுங்கள், இன்ஜின் ஆயிலும் மற்ற ஃப்ளூட்ஸும் ஓகேவா அப்படின்னு பாருங்க, அப்பப்போ லெவல் செக் பண்ணுங்கள், ஏசி வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் லைட்டு விண்ட்ஸ்க்ரீன் வைப்பர் டயரு ப்ரெஷரு டயரில் வந்து ஏதாச்சும் ட்ரெட் கிராக்ஸ் விசிபிள் டேமேஜ் தான் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்னு உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் ரேடியோவில் இப்படி ஒரு பையன் சொன்னான் அப்படின்னா உங்களுக்கு ஜாலியில் ஓகே பரவாயில்லையே, நீங்கள் மறந்துருப்பீங்க ப்ராப்ளி வந்து, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு செய்யாமல் இருப்பீங்க, ஆனால் உங்களை சுற்றி ஒரு 3-4 பேர் அதே விஷயத்த சொன்னால் உங்களுக்கு ஒரு பரவாயில்ல நம்ம பண்ணும் போல அப்படிங்கிற அந்த விஷயத்து மேலே ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு உண்டாகும்ல, அந்த முக்கியத்துவத்தை உண்டாக்கத்தான் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 90s not out அப்படியே தலைப்பாட்டுன்னு வந்துகிட்ருக்கு வாலி, அதுலேருந்து தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல லிங்காலேருந்து இன்னொரு பாட்டு வருது, ரெண்டு பாட்டு சும்மா கும்முன்னு இருக்கும். எனக்கு வந்து ட்ரிபிள் ஆம்லெட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், தம்பி போய் லைட்டா அதை அப்படியே முழுங்கிட்டு வந்துடுறேன். ஓகே,
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். பிராட் யூ பை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் ஆகஸ்ட் 13 முதல் புதிய கிளையும் திறக்கப்பட உள்ளது. கால் 050-310-8255.
0: This hour of the evening correct is brought to you by Joy அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: ஓகே, வெல்கம் பேக். நான் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சரியான ஒரு தியரின்னு சொல்ல முடியாது, சரி ஏதோ ஒரு விஷயம், சரியா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு படம், சரியா, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஓடிட்டுருப்பார், அப்புறம் அப்போ வில்லன் ஒரு பக்கம் இருப்பார், ஹீரோ மெஜாரிட்டி ஹீரோ வில்லனை தேடுறது, வில்லன் ஹீரோவை தேடுறது, அப்புறம் அவங்க மீட் பண்ணிக்கிறது, இப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அப்போ இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்து ஆடியன்ஸ் மத்தியிலையும் இருக்கும். இது இவர் தான் பண்ணியிருப்பார், இது அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்மளாக யூகிச்சுட்டே வருவோம். அப்படி யூகிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் அங்கே வச்சுருப்பாங்க, சரியா. சரி, இப்போ இது பொதுவாக சொல்லிட்டேன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அயன் படத்தில் கருணாஸ் மேலே நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்குமே, கொஞ்சம் பிகினிங்கில் கருணாஸ் மேலே டவுட் வரும், அப்படியே சிட்டி மேலே லைட்டாக டவுட் வரும். ஆனால் அப்பேரண்ட்லி கருணாஸ் மேலே ஒரு டவுட் வந்திருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்புறம் அவர் குற்றவாளி, அவர் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மெயினாக வந்து எப்படின்னா, அந்த ஒரு ஹார்பருக்கு போயிட்டு ஏதோ அந்த பழைய பண்ணு மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு பார்த்தா போலீஸ் சிஐடி ரெய்ட் மாதிரி வந்துடும். செம இன்ட்ரெஸ்டிங்கான, செம இன்டெலிஜென்ட்டான ஒரு சீன் இது. டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி பேக் பண்ணி பின்னாடி இருக்கிற ஒரு குட்ஸ் ட்ரெயினில் இப்படி ஏற்றி கருணாசி கூட அனுப்பி வச்சுருவார். அப்புறம் அவங்கள தசை திருப்பறதுக்கு வேண்டி சூர்யா அந்த ஒரு அழுக்கு ஒரு அழுக்கு குட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் கல்லை போட்டு அதுக்குள்ளே ஏதோ போட்ட மாதிரி அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி. ஆனால் அந்த டைமில் கருணாஸ் மேலே டவுட் வரும், அவர் தான் ஏதாவது தகவல் கொடுத்து வர வச்சுருப்பார்ப்பில், அவர் வில்லனோட ஆளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த லாலோட ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாலாது. ஆமாம், ஏதோ ஒன்று. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பில்லா படத்தில், பழைய பில்லா நான் சொல்கிறேன், தலை அவரோட அந்த பழைய பில்லா ஃபஸ்ட்டு 2007 or 2006 அந்த டைமில், அதில் ஒரு போலீஸ் இருப்பார் பிரபு கூடைய. ஆமாம், அந்த போலீஸ் வந்து எப்படின்னா ஜெகதீஷ் யாருன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ இது வந்து மெயின் பில்லா இறந்ததுக்கப்புறம் இன்னொரு அஜித் வந்து பில்லாவை நடிச்சுட்டு இருப்பார்ல. ஆமாம், ஸோ எப்போல்லாம் இவங்க சீன் வருதோ, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களோ, அப்போ வந்து அந்த இன்னொரு போலீஸ்காருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எடுக்கவே மாட்டார், கொஞ்சம் தூரத்துக்கு அவர் மேலே டவுட் வரும், கடைசியில் அவர் ஜெகதீஷ் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஆமாம், ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? இதுக்கு பேர் வந்து ரெட் ஹெரிங். ஸோ அதாவது எப்படின்னா, இது ரெட் ஹேரிங் வந்து அது வந்து ஒரு க்ளூ ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி அது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளை வந்து மிஸ்லீட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய அட்டென்ஷனை வேற ஒருத்தர் பக்கம் திருப்பி அதுக்கப்புறம் அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு டக்குன்னு மெயின் வேலை நான் காட்டும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று உருவாகும் படத்தில். இதுக்கு பேர் வந்து ரெட் ஹேரிங். நான் வந்து நேத்திக்கு திடீர்னு யோசித்தேன், இதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஏன்னா ரேண்டம் திங்ஸு டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இல்லை, அப்புறம் அதுக்கு பேர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம், இதுக்கு பேர் என்னடா அப்படின்ட்டு. இதுக்கு பேர் வந்து இது. ஓகே, சரி, அதுவா? அதுக்கப்புறம் இன்னொரு ரேண்டம் மேட்டர் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. எப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் கண்ணு முழிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு திங், ப்ரெஷ் பண்ணும்போது பேஸ்ட் எடுத்து இப்படி ப்ரெஷ் மேலே போட்டிங்க, சரியா? அது வந்து ஏன்னா டூத் ப்ரெஷ் மேலே டூத் பேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அதை பார்க்கும்போது அதுதான். ஆனால் அதுக்கு ஒரு அதுக்கும் ஒரு பேர் இருக்குது, அது பேர் வந்து நர்டில். எப்படி எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபினாமனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி ஒரு சின்ன சின்ன பேர் இருக்குது. நமக்கு பெருசாக நம்ம இதை பற்றி கேள்விப்படுறதில்லை, யாரும் சொல்கிறதில்ல, இல்லை அதை பற்றி நம்ம தேடுறதும் கிடையாது, அதுக்கான முக்கியத்துவமும் நமக்கு கிடையாது. இப்போ என்னென்னா பேஸ்ட் எடுப்போம், ப்ரெஷ் எடுப்போம், இப்படி பண்ணுவோம், இப்படி பல்ல வழக்கிட்டு போயிட்டே இருப்போம் காலையில். இதுக்கெல்லாம் பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தேடலே நமக்குள்ளே இருக்காது, ஆனால் அதுக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் நான் அப்பப்போ பார்ப்பேன். சரி, ஓகே, நான் படித்ததும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் சொல்லிவிட்டு நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். அண்ட் பை த வே, இந்த வாரம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது, படத்தில் வந்து மமிதா பைஜு அண்ட் சூர்யா அண்ட் மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் ஐ திங்க் ஹீ பிளேஸ் அ சிங்கிள் டேட் ரோல்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ரொம்ப ரெகுலரான ஸ்டீரியோ டைப்பெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயோட அப்போ இப்போ இருக்கிற கேரக்டர்ஸோட ப்ளஸ் வந்து இப்போ ஆக்டர்ஸ் என்ன ஏஜில் இருக்காங்களோ அதே ஏஜில் ப்ளே பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸ் பெருசாக இப்போ வர தொடங்கியிருக்கு, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ விஸ்வநாதன் சன்ஸ் இந்த வாரம் August 14 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட், அண்ட் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ். ஓகே, நான் இங்கே கிளம்புறேன். ஐ படத்தில் உங்களுக்காக நான் நிறசலாயிட்டேன். தலைவன் மியூசிக்கில் தொண்டன் பாடின ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு, அனிருத் பாடின பாட்டு. Have a nice day. Good night. This is Bravo signing off. பார்த்து வண்டி ஓட்டுங்க, ஃப்ரீ ரைட்டு வழி விடுங்க, டிராஃபிக்கில் பார்த்து வண்டி ஓட்டிட்டு போங்க. பாபா.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: செழித்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening karak is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. The evening karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai.

0: காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி. அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொருவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றார். தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாணவர்கள் எதிர்காலம், கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றுக்கு எதிரானது நீட் என்று அவர் கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று திமுக எம்எல்ஏ முத்துராஜா இன்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். சிஜிபி போராட்டத்திற்கு தாவிக்கா நேரில் சென்று ஆதரவு அளித்ததா என்று அவர் வினவினார். சிஜிபி போராட்டத்துக்கு டெல்லி சென்று திமுக ஆதரவு அளித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீட் விலக்கு மசோதாவுக்காக நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடர்ந்தது என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் FCRA மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பாஜக தவிர பிற கட்சிகள் அனைத்தும் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அமைச்சர், FCRA விதிமுறைகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களின் செயற்பாட்டையும் பாதிக்கும். இந்த சட்டத்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவர். இந்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். இந்த மசோதா தொடர்பாக மாநில அரசுகளுடன் மத்திய அரசு விரிவாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்றார். தாவிக்கா ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் 20,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கியுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதே நிலை தொடர்ந்தால் இந்த ஆட்சி முடியும் போது 10 லட்சம் கோடி கடன் என்பது 20 லட்சம் கோடியாக உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் நிதி மேலாண்மையை சரி செய்யும் திட்டங்கள் இல்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களுக்கு வெற்றி என அடைமொழியை கொடுத்துள்ளீர்கள். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. திட்டங்களின் பெயரை மாற்றினால் மக்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மாற்றம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள் மக்கள் பிரச்சினையை தீர்க்க புதிய யோசனை கூடவா உங்களிடம் தென்படவில்லை என்று அவர் வினவினார். புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் 100 நாள் திட்டத்தை வெளியிடுவது வழக்கம். ஆனால் பட்ஜெட்டில் அரசின் செலவுகளை குறைக்கும் அறிவிப்பும் இல்லை. மக்களின் கவனத்தை ஈர்க்கும் கவர்ச்சி வார்த்தைகளை உள்ளன என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். 10 கிலோமீட்டருக்கு 1 தடுப்பணை கட்டினால் மழை நீர் வீணாகாமல் தடுக்கலாம் என்று அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,000 கோடிதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நிதிநிலை அறிக்கையில் பயிர்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றம் என்று சௌமியா அன்புமணி கூறினார். அதிக தடுப்பணைகளை கட்டலாம். குறைந்தது 30 தடுப்பணைகளையாவது கட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். ஏரி குளங்களை தூர்வாரினால் விவசாயத்துக்கு தண்ணீர் போதும் என்றும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றும் சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2024 ஜூனில் இந்த பெயர் மாற்றம் தொடர்பாக கேரள மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மத்திய உள்விவகாரத்துறைக்கான இணை மந்திரி நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் கேரள மசோதா 2016 என்ற கேரள மாநிலத்துக்கான பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை நேற்று தாக்கல் செய்து பேசினார். இந்த மசோதாவுக்கு அவையில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தொடர் முடக்கம் குறித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கவலை தெரிவித்த நிலையில் நாடாளுமன்றம் சுமூகமாக இயங்க எதிர்க்கட்சிகளின் 3 கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற முடக்கம் குறித்து பேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. எங்களுக்கு 3 குறிப்பிட்ட பிரச்சினைகள் இருக்கின்றன. முதலாவது, டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் மீது நடந்த தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூடு தொடர்பானது. அந்த நடவடிக்கைக்கு உத்தரவிட்டது யார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். அதன் நிமித்தமாக அவையில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். 2வதாக, ராமர் கோயில் காணிக்கை திருட்டு குறித்து பிரதமர் நரேந்திரமோடி விளக்கம் அளிக்க வேண்டும். 3வதாக, மாணவர்கள் மீதான தடியடி, துப்பாக்கிச்சூடு மற்றும் காணிக்கை திருட்டு விவகாரங்கள் தொடர்பில் பிரதமர் நரேந்திரமோடி மன்னிப்பு கோர வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இந்தியாவில் தற்போதைய காகித நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய்

0: மதிப்பு கொண்ட தலா 100 கோடி எண்ணிக்கையிலான பாலிமர் நோட்டுகளை அச்சிட்டு கள சோதனைக்கு உட்படுத்த அரசு அனுமதி அளித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாநிலங்களவையில் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் அவர் இதனை தெரிவித்தார். இந்திய ரிசர்வ் வங்கி முன்வைத்த கோரிக்கைக்கமைய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். RBI தகவலின்படி இந்த பாலிமர் நோட்டுகள் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள காகிதத்திலான ரூபாய் நோட்டுகளுடன் பயன்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இதற்கான மூலப்பொருள் கொள்முதல் ஆரம்ப நிலையில் உள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. எனவே இப்போதைக்கு பாலிமர் நோட்டுகள் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்ற கால நேரத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது குறித்து இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜாதிஸ் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்து முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு மையத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையில் போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சில தரப்பினரால் யோசனைகள் முன்வைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதுகுறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என்று கூறினார். இப்பிரச்சனையின் தீவிர தன்மை குறித்து கலந்துரையாடும் போது சில தரப்பினரிடம் இருந்து வந்த ஒரு யோசனையே இதுவென்று தெரிவித்தார். அதை எவ்வாறு செய்வது என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவோ அல்லது உடன்பாடோ எட்டப்படவில்லை. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் குறித்து பேசப்படும் போது பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் ஒரு யோசனை மட்டுமே இதுவென்று அமைச்சர் நலிந்து ஜாதிஸ் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வணிக ரீதியாக இசையை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு புதிய கட்டண விதிமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகம் இசை உரிமைகளை கூட்டு முறையில் நிர்வகிப்பதை ஒழுங்குபடுத்தும் புதிய வழிகாட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய உணவகங்கள், கேஃபேக்கள், ஹோட்டல்கள், ஷாப்பிங் மால்கள், உடற்பயிற்சி மையங்கள், விமான நிறுவனங்கள், வானொலி நிலையங்கள், தொலைக்காட்சி நிலையங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் வணிக நோக்கத்துக்காக இசையை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு உரிம கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. போர் அல்லது அமைதி இல்லாத நிலையில் மத்திய கிழக்கு நீடிக்க முடியாது என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். இந்த பிராந்தியம் முடிவில்லாத போர் மற்றும் அமைதி இல்லாமல் இருக்கும் நிலையில் தொடர முடியாது என்றார். அதன் நிலைத்தன்மைக்கும் அங்கு வாழும் மக்களின் எதிர்காலத்துக்கும் தெளிவான பார்வையும் தெளிவான வழிகாட்டுதலும் தேவை என்று கூறினார். தெளிவான மற்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் நீடித்த நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதே இலக்கு என்று கூறினார். அடுத்த கட்டத்தை பலவீனமான அடித்தளங்களின் மீதும் சர்வதேச சட்டத்திலிருந்து விலகிய ஏற்பாடுகளின் மீதும் உருவாக்க முடியாது என்று கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
0: சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாதுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சிரியா உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாதுக்கு அவர் நீதிமன்றத்தில் இல்லாத நிலையில் அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2024 டிசம்பரில் அசாதின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து தனது குடும்பத்துடன் டமாஸ்கஸில் இருந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு தப்பிச் சென்றார். இதன் மூலம் அவரது குடும்பம் சிரியாவில் சுமார் 50 ஆண்டுகளாக தொடர்ந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது. அசாதின் உறவினரும் தெற்கு சிரியாவின் தரா மாகாணத்தின் முன்னாள் அரசியல் பாதுகாப்பு பிரிவு தலைவருமான அதிஃப் நஜீபுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 224 உயர்ந்தது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 500 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கி காணாமற் போனவர்களை மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. கொலம்பியாவில் 7.4 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தினால் கிப்தோ உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள கட்டிடங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகரங்களிலும் உணரப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து நாட்டில் உள்ள 6 விமான நிலையங்களில் வணிக விமான சேவைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக நிறுத்துவதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்தது. இதற்கமைய பெரெய்ரா, மனிசாலிஸ், கிப்தோ, அர்மேனியா, கார்டாகோ, புவேனா வென்தூரா ஆகிய விமான நிலையங்களின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவுக்கு 15.5 மில்லியன் டாலர் டாலர் நிவாரண பொதியை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் தற்போது போர்ச்சுகல் T20 அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் ஆஸ்திரேலிய அணிக்காக 4 டெஸ்ட், 16 ஒருநாள் மற்றும் 24 T20 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஆனால் இந்த வாரம் 39 வயதான அனுபவம் மிக்க சகலத்துறை ஆட்டக்காரரான மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் போர்ச்சுகல் அணியின் தலைவராக களமிறங்குகின்றார். முதன்முறையாக T20 உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும் முயற்சியில் போர்ச்சுகல் அணி விளையாடுகின்றது. ஹென்ரிக்ஸ் போர்ச்சுகலின் மடைரா தீவில் பிறந்தவராவார். உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் இந்த தீவில் பிறந்தவராவார். ஹென்ரிக்ஸ் குடும்பம் ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்திருந்த நிலையில் அவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்காக இதுவரை விளையாடியிருந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அட்டுமை தானா.
1: Star of the month.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி போச்சு? நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகுங்க நம்ம ஷோ கேட்டுகிட்டே. அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோவில் நான் மட்டும் பேச போகிறது கிடையாது, ஒரு குட்டி கெஸ்ட்டு ஒருத்தர், ஒரு குட்டி ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. யார் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யூஏ அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அமீரகத்தில் சில கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. லைக் அமீரகத்தில் வந்து ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட் மாலாக இருக்கட்டும், இல்லை ஜிம்மாக இருக்கட்டும், சிங்கெல்லாம் வந்து வணிக ரீதியான இடங்களில் இசையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், ஒளிபரப்புறதுக்கு புதிய இசை உரிமம் வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து வர டிசம்பர்லேருந்து தான் அமலுக்கு வருது. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் யாராவது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஜிம் வச்சுருக்கீங்க, பாட்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: And இப்போ யாராவது கோல்ட் வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: So evening gold rate enna appdinu paakumbodhu 24 carat gold 528 dirhams 75 fils and 22 carat gold 489 dirhams 75 fils and 21 carat gold 469 dirhams 50 fils and 18 carat gold 402 dirhams 50 fils. And ipo adutha ungalku pidicha paattu varudhu konja nethla indha kutti hero avarey vandu kootit vara pore neriya vishayangal avarkitta irundhu nama kattuk poronu sollan theriyuma mukkiyama dhairyama ipdi irukkanum appdinu அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன்.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
7: Denso's UAE's first distributor, 1982 la irundhu Danya Refrigeration oda mukhyamana angam.
8: JM brand AC da,
7: JM brand AC da.
9: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாமிட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
5: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
10: there is no place like home. There's no home like that.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஆக்சுவலி இந்த அன்பை காமிக்கிறதுக்கு அளவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா. இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஹீரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஒரு குட்டி ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் யூஏயில் இவரை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஜயான் அப்படின்னு ஒரு குட்டி ஹீரோ தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜயான் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டிஎம்டி அப்படின்னு ஒரு டிசீஸ்னால வந்து பாதிக்கப்பட்டு அதில் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை வந்து சர்வைவ் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க். அதை இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் அவன் சரியாயிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக அவர் சரியாயிடுவார். ஸோ ஸ்டில் அவங்க வந்து ஓடிட்டுருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஜாஸ்மின் மேம் அண்ட் ஜெஃப்ரி ஜெஃபர் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம ஷோவில். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். கேட்டிருக்கவங்களுக்கும் 89.4 டீமுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. எங்களை கூப்பிட்டதுக்கும் இந்த இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப பெரிய நன்றி, மனப்பூர்வமான நன்றி.
0: ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் உங்களை ஸ்டுடியோக்கு இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளாக வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும்.
2: ஹாய்.
0: ஹாய்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம். ஓகே, கியூட். ஜயான்
3: நேம் சொல்லுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? What's your name?
0: உங்க பேர் என்ன சொல்லுங்க?
2: ஜெயான்.
0: ஜெயான். ஓகே. சோ ஜெயான் குட்டி வந்து ரொம்ப நாட்டியா விளையாடிட்டு இருக்காரு. சோ அதுக்கு முன்னாடி ஜாஸ்மின் மேம் கிட்ட, ஜெயானோட அம்மா கிட்ட வந்து இந்த டிஎம்டி பத்தின விஷயங்கள், பிகாஸ் நமக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ மேம், இப்ப இந்த டிஎம்டி அப்படின்ற ஒரு டிசீஸ்னால ஜெயான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, சோ எந்த வயசுல வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு ஜெயானுக்கு?
3: எல்லாத்துக்கும் வணக்கம். ஜயான் வந்து பார்ன் ஆனதுலேருந்தே, ஜயான் வந்து எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 7 இயர்ஸ் கழித்து பிறந்த குழந்தை. இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், இதுக்கு மேலே குழந்தையே இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஜயான் வந்து பிறந்தார். எல்லாம் நல்லா நார்மலாக நல்லபடியாக தான் பிறந்தார் சி செக்ஷனில். பட் என்னென்னா அவரோட மைல்ஸ்டோன், அந்த ஒரு ஒரு மைல்ஸ்டோன் 2 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போது அதில் ஏதோ டிலே ஆகிட்டே இருந்தது. ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வாக் பண்ணதுமே 1.5 இயர்ஸில் அந்த பார்டர்ல. ஸோ நாங்கள் டாக்டர் கிட்ட கேட்கும் போது ஒவ்வொரு பேபிஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இது வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது, அதனால ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, அப்படி இப்படி நாள் போயிட்டே இருந்துச்சு. 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் போச்சு, நாங்களே காட்டாத டாக்டர்ஸே இல்லை. அவன் வந்து வாக் பண்ணுறது, அந்த ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எல்லா பேபிஸோட கம்பேர் பண்ணும்போது. எங்களுக்கு செகண்ட் பேபி வந்த பின்னாடி நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஆனால் யாருனாலுமே இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அட்லாஸ்ட் வந்து 6 இயர்ஸ் லாஸ்ட் இயர் அவனோட அந்த விழுகிற ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து விழுவான், விழுந்தா அடிபடும், ஏன்னா வந்து அவன் ஹேண்டை வந்து இப்படி வைக்க மாட்டான். இப்படியே இருந்தது. லாஸ்ட் இயரில் வந்து அந்த ஸ்டெப்பு பஸ்ஸில் ஏறும் போது அந்த ஸ்டெப்பு வந்து ஏறவே இல்லை, கால் வந்து ஒரு மாதிரி அந்த தெரிஞ்சது அது ஏதோ சம்திங் இஸ் தேர் அப்படின்னு. அப்போது நாங்கள் இமீடியட்டாக வந்து நியூரலஜி வந்து போய் பார்த்தோம். அது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து பேலன்ஸ் இருந்தது. அங்கே போய் பார்த்தப்போ அவங்க வந்து பார்த்தனவே அவர் சொல்லிட்டாரு, கோவர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னன்னா கீழே உட்காந்து எந்திரிக்க சொன்னாங்க. அதை பார்த்தோன்னவே வந்து அவனுக்கு வந்து வாட் ஐ எம் திங்கிங் இஸ் விச் இஸ் நாட் குட் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாரு. சொல்லும் போது கூட வந்து ஏதோ சர்ஜரி சொல்றாரு போல அப்படிதான் வந்து தோணுச்சு. நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம்ல, நம்மளோட குழந்தைக்கு இப்படின்லாம் தெரியாதுல்ல. சரி ஓகே அப்படின்னு என்னடா இப்படி சொல்றாருன்னு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்தா 24 பிளட் டெஸ்ட்டு ஒரே சிங்கிள் டைமில் எடுக்க சொன்னாங்க, அந்த பாடியில், குட்டி பாடியில். ஸோ ஃபைனலாக வந்து பிளட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். ஆஃப்டர் 2 டேஸ் வந்து ஃபோன் வருது, நைட்டு ஒரு 10:30 ஃபோன் வருது, நீங்கள் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணவே கூடாது, இமீடியட்டாக டாக்டர் போய் பார்க்கணும்னு. அப்போவே வந்து எங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அந்த ரேஞ்செல்லாம் பார்த்தா எப்படி எப்படியோ இருக்குது. அது 100 இருக்க வேண்டியது 32,000 அப்படின்னு இருக்கு, ஒரு சிபிகே லெவல்னு ஒன்று இருக்கு 32,000. அது என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சர்ஜரி நடக்குது, நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த சிபிகே லெவல் வந்து அவ்வளோ ஹை போகுமா, அந்த வேல்யூ வந்து இப்போவே அவனுக்கு இருக்கு. இது பார்த்துட்டு நாங்கள் நினச்சிட்டு ஏதோ கிட்னியில் ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம், இப்படி ஒரு பாட்டை மட்டும் திங்க் பண்ணி நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வரையும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்து, சரி ஓகேன்னு போய் பார்த்தா அவர் வந்து டிஎம்டி, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் இட் அப்படிங்கிறாரு. என்னடா இது இனிஷியல் சொல்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு ஒன்றுமே அவர் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. இதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னாரு. ட்ரீட்மெண்ட் இல்லையா? ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா இவர் வந்து சர்ஜரி இருக்கா, ஏதாவது பண்ணணுமா, அந்த மாதிரியே வந்து கேட்டுட்டு இருந்தார். இல்லை இதுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது, அது வந்து ஜீன் தெரப்பி அப்படின்னாங்க. ஜீன் தெரப்பியா? சரி ஓகே, ஏதோ லாக்ஸில் சொல்ல போகிறாங்க போல் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 25 crore லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயரோட வேல்யூ வந்து 25 crore, இப்போ 27 crore ஆயிடுச்சு இந்தியன் வேல்யூக்கு. இதெல்லாம் நம்மளால் பேர் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நம்ம என்னடா அவ்வளோ பெரிய ஆளுங்களா, அவ்வளோ பெரிய மணி கொடுத்து நம்ம பண்ணுற அளவுக்கு இல்லை. இல்லை நம்ம 2 crore 3 crore மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தானே நமக்கு இருக்கும். ஸோ வேர்ல்டில் இந்த இன்ஜெக்ஷன் தான் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ், ஒன் ஆஃப் த இல்லை நம்பர் ஒன் எக்ஸ்பென்சிவ் மெடிசின். ஸோ இப்படி இருக்கும் போது ஃபைனலாக வந்து சரி, இந்த டிஎம்டிக்கு வந்து முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து மெடிசின் வந்து இல்லை. அதாவது நான் ஆம்புலேட்டரி பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆம்புலேட்டரி அப்படின்னா நடக்க முடியாதவங்க, ஆல்ரெடி வீல் சேர் போனவங்களுக்கு இந்த மெடிசின் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இவர் நடந்துட்டுருக்கிறாரு, நடந்துட்டுருக்க குழந்தைங்களுக்கு இந்த மெடிசின் வந்து கொடுக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து 4 இயர்ஸ் தான் ஆகுது. 4 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற கிட்ஸுக்கு இதுவும் இல்லை, அவைலபிள் இல்லை.
0: கண்டிப்பாக வந்து ஜயான் சரியாக ஆயிடுவார். நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக அவர் எப்படியாவது நம்ம வந்து சரி பண்ண வச்சிடலாம். அந்த நம்பிக்கையோட தான் நீங்களும் இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம். ஸோ எல்லாமே நடக்கும். பட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கவங்க தெரியும், எங்களுக்கு வந்து யுஏயிலிருந்து கேட்டுட்ருப்பீங்க. ஸோ யுஎஸ்லேருந்து, யூகேலேருந்து, எங்கே நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலுமே உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் ஜயானுக்கு பண்ணிங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பையனை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு திருப்தியை விட வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம தமிழகமோட அஃபீஷியல் பேஜ் போனீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஜயானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு டைரெக்டாகவும் ஜயானோட அம்மாக்கும் நீங்கள் டைரெக்டாக டிஎம் வந்து நீங்கள் பண்ணலாம், அவங்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
3: பேர் என்ன தம்பி?
2: புரட்சி தளபதி.
4: அறிவு இருக்கு அவனுக்கு.
2: சார் சாரி சார். படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
5: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
2: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
3: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
6: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
2: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
6: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
7: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
8: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
9: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம கூட ஜயான் இருக்காரு. ஜயானோட பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஜயான் யாரு? ஜயான் அப்படின்றது நமக்கு தெரியும். திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்றேன். டிஎம்டினால பாதிக்கப்பட்ட அந்த குட்டி ஹீரோ, அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்மே வந்து அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மலாம் கூட இருக்கும்போது அவர் கண்டிப்பா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமே வந்து சரியாயிடுவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஸோ ஜயான் பத்தி இன்னும் கொஞ்சம் நாங்க முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். லைக் என்னன்னா, டிஎம்டி டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு ஜயான். ஒவ்வொரு நாளுமே வந்து போராடிட்டு இருக்காரு அவரு. ஸோ இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ நார்மலா ஒரு டே வந்து ரொம்ப கேஷுவலா வந்து போகும். ஜயான் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து ஃபேஸ் பண்றாரு ஜாஸ்மின் மேம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஜயான் வந்து அவர் பெயின்ல தான் இருக்காரு. அவரு அதனால அவர் பெயின்ல இருந்து அவருக்கு வந்து அதே பழகிருச்சு. அது வந்து தெரியவே தெரியாது. அவரு இப்ப இங்க பெயினா இருக்கும், இங்க ஒரு இந்த ஜாயிண்ட்டுக்குமே பெயின் இருக்கும். பட் அவர் பெயின்லயே இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப அந்த சிவியரா பெயின் இருக்கிறப்ப மட்டும்தான் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது. அப்ப வந்து நமக்கு வந்து ஓ இது ரொம்ப அந்த நாள் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நார்மலா ஒரு கிட்டு வந்து ஓடுறாங்க அப்படின்னா இவர் வந்து அதுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து அந்த எனர்ஜி போட்டாதான் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஜம்பிங்கா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே அது எல்லாமே வந்து இவருக்கு வந்து டஃப் தான். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லா பிளேஸ்லயும் வந்து நம்ம இப்ப சொல்லிதான் வைக்கிறோம். ஏன்னா ஒரு யாராவது ஒரு கிட்டு வந்து புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நார்மல் கிட் மாதிரி வந்து இருக்காது, போன் எல்லாம் வந்து பிராக்சர் ஆயிரும். இந்த மாதிரி போராடுறது ஒரு சைடு இருக்கட்டும், அவரு அவரோட லைஃப வந்து பாத்துக்கணும்னு சொல்லி இருக்கட்டும் இருக்கிறாரு. பட் என்னன்னா அவருக்கு இருக்கிற பெயின் எல்லாம் வந்து உண்மையிலேயே அவருக்கு மட்டும்தான்
0: தெரியும். அதனாலதான் அவரை வந்து ஹீரோ ஹீரோன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். கண்டிப்பா அவர் ரியல் ஹீரோ தான், இன்னும் லைஃப்ல நிறைய சாதிக்க போறாரு. அவரோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரத்துல வந்து கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஜயான் ஹாய் சொல்லுங்க. அங்க ஹாய், சே ஹாய். சோ கியூட். சோ இந்த குழந்தை சீக்கிரமே வந்து சரியானும், அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணும்போது நம்ம ஜயானை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாற்ற முடியும். டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் தமிழ் எஃப்எம் பேஜில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து அந்த லிங்க்கில் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரியும். ஜயானுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த டைமில் தமிழ் எஃப்எம் சார்பாக நம்மளோட லிசனர்ஸ் உங்களுக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ், ஜயான் பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஜயான் யாரு அப்படின்னா, டிஎம்டி டிசீஸ்னால பாதிக்கப்பட்ட போராடிட்டு இருக்க ஒரு ஹீரோ. ஸோ இவருக்கு வயசு வந்து இப்போ
1: 8 இயர்ஸ் ஆகுது.
0: எஸ், 8 இயர்ஸ் ஆக போகுது. பட் ஸ்டில் வந்து அவர் போராடிட்டே தான் இருக்காரு ஒவ்வொரு நாளுமே. எனக்கு ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது ஜயானோட மாம் கிட்ட. என்னன்னா, ஜயானுக்கு தெரியுமா அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவரோட பாடியில் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுமா?
1: ஜயான் வந்து ஒரு பிளேஃபுல் பாய். அவருக்கு வந்து எதையுமே சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய ஆள் இல்லை. அதனால தான் வந்து இதை நாங்கள் வந்து ஒரு கொண்டு போயிட்டு இருக்கோம் இதை. ஆனால் வந்து ஜயானுக்கு வந்து புரிய வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய போட போட அவருக்கு வந்து என்னமோ அவருக்கு இருக்கு அப்படின்றது அந்த மைண்ட்ல வந்து தெரியவில்ல. ஆனால் ரொம்ப வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லை. ஸோ ஒரு நாள் வந்து அவரோட சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுதான் அவனுக்கு ஒன்று தெரியுமா, ஏன் நான் எல்லா வீடியோல வரேன்னு தெரியுமா, நான் வந்து டைட் ஆக போறேன், அதனாலதான் எல்லா வீடியோல வரேன் அப்படின்ற வேர்டு வந்து சொன்னா எனக்கு கேட்டுட்டு என்ன இவன் இப்படியே சொல்றான் அப்படின்னு, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்ல இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு ஓடிட்டான். ஸோ அது எனக்கு கேட்குறப்ப அந்த இது எப்படி இருக்கும், அப்போ அந்த அளவுக்கு முடியலை என்னால் அந்த அளவுக்கு வந்து அவன் அப்சர்வ் பண்ணுறான். பட் எங்ககிட்ட வந்து அது வந்து காட்டிக்கிறது இல்லை. இப்போ வந்து இப்போ 1 இயராக இந்த ஜேர்னி போய் போய் இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போடணுன்றது மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கேட்குறான், நம்ம ஏமா இந்தியா போல இந்த வெக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். நம்ம வந்து இல்லைடா போக முடியாது, இப்போ நெக்ஸ்ட் இயர் போகலான்னு சொன்னோன்னே, ஓ இன்ஜெக்ஷன் போட அதுக்கு தான் வெயிட் பண்றோமா அப்படின்னு கேட்டான். ஆமா போடணும், சரி ஓகே நம்ம இப்படியே அவனோட ரூட்லயே போகணும், ஆமா போடணும்னு சொன்னேன். அப்போ வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம், போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன் வந்து வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், அம்மா லாஸ்ட் வீடியோ, ஒன்லி ஒன் வீடியோ, இந்த வீடியோக்கு அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த வீடியோ எடுக்கணும், இன்ஜெக்ஷன் போடுறோம், இந்தியா போறோம். இந்த அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எவ்வளோ ஒரு இதுன்றது வந்து அவருக்கு வந்து
0: அவருக்குள்ள இருக்க அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்றோம் எனக்கு தெரிஞ்சுமே, பட் ஸ்டில் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்
1: அந்த
0: அப்படின்னு அந்த ஒரு தைரியம். 8 வயசு ஒரு குழந்தைக்கு வந்து வருது அப்படின்னா அது ஸ்ட்ராங்கா வளர்த்துறதுக்கான அந்த ஒரு பெருமை வந்து உங்களையே வந்து அது சேரும். ஆனா நான் சொல்றேன், நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரேயர்ஸா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரோட ஹெல்ப்பா இருக்கட்டும், ஜயானோட உயிரை வந்து காப்பாத்ததான் போகுது. அவரோட ஆம்பிஷன், ஒவ்வொரு டைமும் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாரு இல்லையா, சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாரு. ஸோ அது எல்லாமே வந்து அவரோட எய்ம் எதுவோ, அவரோட ஆசை எதுவோ, அது நடக்க தான் போகுது.
1: இன்னொன்று ஒன்று சொல்லணும்னா, நாங்கள் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கோம், நீங்கள் எல்லாரும் பார்த்து எங்களை சொல்கிறீங்க ஸ்ட்ராங் மதர், ஸ்ட்ராங் பேரண்ட் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இதுவுமே எங்களுக்கு ஜயான் தான் கொடுக்குறான் இந்த இதை. ஏன் அப்படின்னா, இன்கேஸ் அவன் வந்து வலி அப்படின்னு சொல்லிட்டு பெயினா இருக்குன்னு அழுதுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எங்களால் அடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஒரு நாள் சொன்னானாலே எனக்கு அந்த ஒன் டே போகாது. அப்போது அவன் வந்து அந்த விளையாட்டுத்தனமாக வந்து இருந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறனால தான் நாங்கள் வந்து அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நாங்கள் எங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படி போயிட்டுருக்கோம். எப்படியாவது எங்களை மோட்டிவேட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என்னென்னா வந்து பிஃபோர் மெடிசின் இல்லை, இப்போ நம்ம ஜயானுக்கு மெடிசின் இருக்குது, பட் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அந்த பேரியரை வந்து நம்ம எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்ற இதில் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கிறது.
0: ஸோ இன்னமும் வந்துட்டு
1: இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மெடிசினோட காஸ்ட் 10.65 மில்லியன். இதில் வந்து 4 மில்லியன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், ரிமைனிங் 6 அண்ட் ஹாஃப் இருக்கு. இதை எப்படியாவது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணிடலாம் இன்ஷால்லா. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆனோம்னா லாஸ்ட் மந்த்ல நல்லா வந்துட்டு இருந்துச்சு, பட் இப்போ அப்படியே ஸ்லோவாகி இப்போ ஒன்றுமே வர்றதில்லை. நம்மளுக்கு வந்து ஜலீலா, இதை நான் இன்னும் சொல்லவே இல்லை, நடக்க முடியாமல் போயிட்டு அந்த மெடிசன் கொடுக்க முடியாது. ஸோ எல்லா டாக்டர்ஸும் புஷ் பண்ணோன்னே ஜலீலா வந்து இதை கன்சிடர் பண்ணி அவங்க ஃபவுண்டேஷன் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி இந்த அவங்க கையில் இப்போ எடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வேணாலும் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் நம்மளோட சைடு இருந்து பண்ணிகிட்டே இருக்கோம், பட் இன்னும் பத்தலை இந்த இது.
0: கண்டிப்பாக அதாவது கேட்டுட்ருக்க லிசனர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க, பாசமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம தமிழ் எஃப்எம் லிசனர்ஸ். எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யூஏஇ மட்டும் கிடையாது, அக்ராஸ் த வேர்ல்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஒன்றுனா போதும், சட்டுன்னு கரையிறக்கூடிய அந்த ஒரு மனசு அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட ஹெல்ப்புமே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜயான் வந்து சரியாயிடுவார் அண்ட் இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமே வந்து சரியாயிடும். அண்ட் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, எப்பவும் போல் ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜயான் ஒரு 8 வயசு பையன் டிஎம்டி டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு எவ்வளோ தைரியமாக போராடிட்டு இருக்காரு அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி நம்மளெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். நம்மளோட ப்ரேயர்ஸ்லாம் ஜயானுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நீங்கள் யுஏயில் இருக்கலாம், இல்லை இந்தியாவில் இருக்கலாம், இல்லை வேர்ல்டில் ஏதோ ஒரு கார்னர்லேருந்து நம்ம ஷோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை, அது எவ்வளோனாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் ஜயானுக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு திருப்தி நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நம்ம தமிழ் எஃப்எம் பேஜ் 89.4 தமிழ் எஃப்எம் பேஜ் நீங்கள் விசிட் பண்ணும்போது இப்போது நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜயானுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜயானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். சீக்கிரமே அவர் இந்த டிசீஸ்லேருந்து வெளியில் வந்து அவரோட ட்ரீமை கண்டிப்பாக வந்து பண்ணுவார். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம் ஒரு நாள். ஸோ அண்ட் இப்போது நம்ம ஷோவில் இப்போ நான் பேச போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைமில் நம்மளோட மைண்டு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சட்டுன்னு நெகட்டிவாக வந்து மாறுறது உண்டு இல்லையா? அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது? ஏன்னா இப்போ நிறைய பேர் உதாரணத்துக்கு வந்து இருக்கிறாங்க. இந்த ஜயான் கூட பாருங்களேன், அவனுக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது, பட் ஸ்டில் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ

வந்து போல்டாக வந்து இருக்கிறான். அவனை பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்னடா பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி அவ்வளவு இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்குறதுக்கு மறந்து போயிடுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ நபம் மியூசிக்.

0: மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டிவி.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலன்ட்ல போட மறந்துட்டேன்.
7: ஏய் நிவி,
4: இத கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மர்க்கசல்
8: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
4: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குத்திட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
5: நிவி நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
1: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம்ல, நம்ம அடிக்கடி வந்து பாசிட்டிவா தான் நினைக்கணும், பாசிட்டிவா தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் பிரியா. ஆனா என்னமோ தெரியல, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளோட மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவிட்டி எப்படி வரானே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆமா ஆக்சுவலா ஒரு நாள்ல ஒரு 10 நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கலாம். ஓகேவா, இன்னைக்கு காலையில் வந்து யாராவது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் உங்கள் ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் ஃபேஸ் ஏன் இன்னைக்கு டயர்டாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா போதும், ஈவன்தும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே கூட உங்கள் மைண்டில் போயிட்டு அது ரெஜிஸ்டர் ஆயிடும் இல்லையா. ஏன் இன்னைக்கு நம்ம சுகமாக இருக்கும், நம்ம உடம்புக்கு எதுவும் முடியாமல் வரப்போதா, என்னது என்னது என்னது அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்போம். இது இருக்கு சைக்காலஜியில் நெகட்டிவிட்டி பயஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்மளோட பிரெயின் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு அதிக அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு டெண்டன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர்றதுனால நம்ம நெகட்டிவ் பர்சன்னு கிடையவே கிடையாது, சீரியஸ்லி கிடையவே கிடையாது. அது பிரெயினோட நேச்சுரல் டெண்டன்சி இல்லையா. ஸோ உங்களுக்கு நடந்த இந்த மாதிரி சில விஷயங்களை கூட நீங்கள் எனக்கு அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் கூட ஷேர் பண்ணலாம், நீங்கள் ஆர்ஜே ப்ரீ ஆஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு தாட் என்னோடய மைண்டுக்குள்ளே அடிக்கடி வந்து வரும். ஏன் அதை நினைக்கிறேன், எதுக்கு நினைக்கிறேனே தெரியாது, பட் எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் நானே வந்து சரியாகிப்பேன் அப்படின்னா அதை எந்த விஷயத்தில் நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்றத எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back. அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: செழித்தையும் தமிழே.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ்எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், ஏன்னா இப்போ பாரு எல்லாரும் பாசிட்டிவாக மைண்டை வச்சுக்கோன்றாங்க. ஆனால் நெகட்டிவாக எனக்கு தோணும்போது அதை வாண்டடாக நான் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா அது ஃபேக்காக இருக்காதா, அது எப்படி ஃபேக் ஹாப்பினஸை வந்து கொண்டு வருது நம்ம ஃபேஸில் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறது ஒன்று இல்லையா. சில நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்போ யாராவது பாசிட்டிவாக திங்க் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா பயங்கர கோவம் வரும்ல. மேபி உங்களுக்கு கூட இப்போ பயங்கரமாக கோவம் வரலாம், ஏதாவது ஒரு டென்ஷனில் இருப்பீங்க. அப்போ இந்த டாக்டர் படத்தில் வர பிரியங்கா மாதிரி அந்த மாதிரி பாசிட்டிவாரு அப்படின்னு சொன்னால் செம்ம டென்ஷன் ஆகும். ஸோ எப்படி இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ண சொல்கிறீங்க, உங்களோட ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அதான் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது அப்படின்றதான் உண்மை. இதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? நாங்கள் இதை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா ஓகே, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், நானும் மேக்ஸில் ரொம்ப வீக்கு. ஆனால் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோன்னா ஹெல்த்தி பாசிட்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ இந்த வேலை வந்து பிடிக்கல அப்படின்னா வந்து அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இல்லையா. ஜாப் வந்து நல்லா சூப்பராக தான் போகுது, உங்ககிட்ட நான் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்கேன், என்னோடய ஜாபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், இந்த ஆஃபீஸில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றது ரியலிஸ்டிக் பாசிட்டிவிட்டி இல்லையா. ஸோ இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல, ஆனால் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரில, அது வந்து நான் பிளான் பண்ணணும், பிளான் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவ் பர்சனுக்கும் சேட்னஸ்க்கும் வரும். ஆனால் பாசிட்டிவ் பர்சனுக்கு வந்து ஃபியர் வரும், பாசிட்டிவ் பர்சனுக்கு பிரேக் டவுன் வரும். டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ஃபீலிங்கில் பெர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முயற்சி பண்ணணும். அது ஒன்று தான் இல்லையா. ஸோ நம்மளோட மைண்டு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு, ஃபுல் பவர் அது கையில் தான் இருக்குது. நீ ஏன் என்னை வந்து எடுத்துக்கோ, நீ சொல்கிறத தான் நான் கேட்பேன் அப்படின்னு அதை கையில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை சீரியஸ்லி நம்மளை வச்சு விளையாடும். அதே இது இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாமே வந்து நடக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அர்த்தம் இருக்குது, நம்ம நினைக்கிறது தான் வந்து நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். நீங்கள் டக்குன்னு வந்து தனுஷ் சார் வந்து நினைக்காதீங்க, இது வந்து நம்ம எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு விஷயம்தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்றது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாமா என்ன அப்படின்னு, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

ஆக்சுவலி இந்த பார்ஷியாலிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்ம ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்கள கூட இருக்கலாம், நம்ம கிட்ட வந்து ஐயோ நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, ஏன் பண்ண எதுக்கு பண்ண அப்படின்னு நம்ம கத்துவோமா? இல்லை இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, மிஸ்டேக் தானே, இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான், நெக்ஸ்ட் டைம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ண என்ன அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக அவங்கள பதட்டப்பட வைக்காமல் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதே மிஸ்டேக்கை நம்ம பண்ணிட்டோன்னா காலில் அந்த சுடுதண்ணியை கொட்டின மாதிரி தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிப்போம்ல. சே, என்னால் ஏன் எதுவுமே கரெக்டாக பண்ண முடியலை அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லா கடவுளையும் கூப்பிடுவோம், நம்மளை நம்மளே அப்படி திட்டிப்போம் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஒரு மாதிரி இருக்கிறோம், நம்மக்கிட்ட இன்னொரு மாதிரி வந்து நடந்துக்கணும்ல. இதுதான் வந்து செல்ஃப் டாக். நம்மக்கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தையை எமோஷனல் ரெஸ்பான்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா? என்னால் ஏன் முடியாது அப்படின்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. என்னால் முடியாது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கக்கூடாது இல்லையா? ஸோ இது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, பட் ஐ கேன் லேர்ன் அப்படின்னு நம்மளோட மைண்டு வந்து கண்டிப்பாக தோணணும். ஸோ நான் எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அப்படி கூட சும்மா கூட வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி அப்படிலாம் வந்து நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ போயிடுச்சு, பட் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த வேர்ட்ஸில் தான் நம்மளை மாற்றணும். அந்த குட்டி குட்டி வார்த்தைகளில் நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். எப்போவுமே நம்ம நம்மளை வந்து ரொம்ப குறைவாக வந்து மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் இல்லை? அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓ தன்னடக்கமாக பேசுகிறாளே தன்னடக்கமாக பேசுகிறானே அப்படின்லாம் சில பேர் எடுத்துப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் பார்த்தியா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு தான் அது நெகட்டிவாக வந்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளை பற்றி தற்பெருமை பேசணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளை பற்றி ரொம்ப தாழ்த்தி யார்கிட்டையும் பேச வேணாம் அப்படின்றதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். ஸோ நம்மளோட மைண்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அது ஒரு குழந்தை மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாதுன்னா அங்கே தான் நம்ம தவற விட்டுறோமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர். அவ்வளோதான், இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன்.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்

0: போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
3: இந்த ஓவர் திங்கிங்கில் அவார்ட் கிடைச்சா அது வந்து யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தானே? மேபி உங்களுக்காக இருக்கலாம், உங்களை விட எனக்காக இருக்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஐ அப்போ நான் நம்பர் ஒன்னா அப்படின்ற மாதிரி நான் சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ யார் வேணாலும் ஓவர் திங்க் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு ஒரு அளவே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், நான் நினைக்கலாம், அதோ போறாரே அவர் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு காற்று மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓவர் திங்க் பண்ணுறது. பட் அதில் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை வந்து ஒரு கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாமல் ஏதோ பிஸியாக இருந்திருப்பாங்க, நல்லா பிக் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ திங்க் பண்ணுவோம் இல்லை? நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதை சொல்கிறேன், உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு இன்சிடென்ட் கூட நடந்திருக்கலாம். ஒரு சின்ன விஷயம்தான், பட் அதை ஓவர் திங்க் பண்ணி பண்ணி அது பயில பாய் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் நீ ஏன் கூட பேச மாட்டேன், நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்திட்டேனா, நான் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டேனா, என் மேலே கோவமாக இருக்கியா, நம்ம இனிமேல் பேச போகிறதே கிடையாதா, நம்ம ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் பக்கமாக ஒரு ஸ்டோரி எழுதி அதை ஒரு படமாக எடுத்து அந்த மூவியவே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம யோசிச்சிருவோம் இல்லை? இது நிறைய நேரங்களில் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நடந்திருக்கிறது. நான் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா அவகிட்ட வந்து சண்டை போடுறது, நீ மனசில் ஏதோ வச்சுட்டு தான் வந்து என்னோடய காலை வந்து நீ பிக் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டிருக்கேன். இப்போலாம் நினச்சி பார்க்கும்போது ஐயோ இப்படிலாம் நம்ம வந்து சிறுபுலத்தனமாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நினப்போம். சில பேர் இன்னுமே இருப்பாங்க மனசு லெவலில், சில பேர் வந்து குழந்தைங்க தானே. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் லைஃப் நம்ம நம்மளாகவே இருக்க மாட்டோம். நம்மளோட உருவம் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், நம்மளோட மனசு வந்து மாறிக்கிட்டே வரும், அதோட வயசு வந்து தனி வயசு இல்லையா? ஸோ அதனால் இந்த ஓவர் திங்கிங்கை வந்து நம்ம கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப், செக், சூஸ், இந்த மூணு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணாலே வந்து போதும், எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். எதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா, ஓவர் திங்கிங் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட மைண்ட் இருக்குல்ல, அது தானாகவே வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா? அதை கண்டுக்காம விட்டுட்டா, அதை பற்றின யோசனை இல்லாமல் விட்டுட்டா, வேற ஒரு விஷயத்தில் நல்ல விஷயத்தில் நம்மளை ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிட்டா அந்த மாதிரி நமக்கு தோணவே தோணாது இல்லை. சொல்லுவாங்கள்ல, கீப் யுவர் செல்ஃப் பிஸி, அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான் போல. அண்ட் தென் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது, அது இருந்தாலே அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான், அது நம்ம ரேடியோவும் நம்ம மியூசிக்.
4: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே
5: ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், அடுத்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதுவும் தரமான படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து. எனக்காச்சும் எப்போவாச்சும் ஒரு நாள் வந்து நல்ல படம் வந்திருக்கே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம் இப்போ இருக்க சமீப காலத்தில். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நல்ல படங்கள் தான் வந்துட்டுருக்கு. படத்துக்குலாம் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன் என்னடாது அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக டிசி கூட நானும் கிருஷ்ணையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லோகேஷோட ஃபஸ்ட்டு ஆக்டராக நடித்த ஒரு படம். அதில் வந்து வாமிகா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. சஞ்சனாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லா டீமுமே நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. நான் கூட அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம், ஐயோ ரொம்ப ராவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து இல்லை, பட் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ அடுத்து இன்னொரு படமும் கூட ரிலீஸ் ஆக போகுது, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். நம்ம சூர்யா சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆன் ஸ்க்ரீன் ஹீரோவாகவும் பிடிக்கும், ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஒரு ஹீரோவாக அவரை ரொம்ப வந்து பிடிக்கும் இல்லையா. ஸோ சே, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆஹா ஜோ வந்து என்ன என்ன காட் வந்து ப்ரே பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அவரோட மூவி, அவர் நடித்த ஒரு மூவி வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ரிலீஸாக இருந்தது. இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க, யார், மமிதா பைஜி வந்து நடிச்சிருக்காங்க, ராதிகா சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு காமெடியான லைக் ஒரு மூவி இது. ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா படத்தை மொதல் பார்க்கணும். ஸோ நாங்களே கப்பல் பாசஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம தமிழ்எஃப்எம்லேருந்து. ஸோ நீங்கள் ரேடியோவில் நடக்கிற கான்டெஸ்ட், இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிற கான்டெஸ்ட்லாம் கலந்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் 89.4 தமிழ்எஃப்எம்மோட அஃபீஷியல் பேஜஸை, இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃப்பி பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பார்த்துட்டு சட்டுன்னு ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னா, ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ்எஃப்எம். August 14th, 2026 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் சேர்ந்து நம்ம டீமோட தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வரப்போகுது August 14th அன்னைக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஐயய்யய்ய, வெக்கத்து பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு பழைய பாட்டு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்ற ஒரு பாட்டு. நம்ம இந்த ஹாப்பினஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அதை தாண்டி வந்து நம்ம போகவே மாட்டோம். ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பயங்கர சந்தோஷம் வரும். இப்போ வந்து ஒரு புதுசு ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு சந்தோஷம் வரும். மேரேஜ் ஆனால் ஹாப்பி, காசு வந்தால் ஹாப்பி. ஆனால் நம்மளோட லைஃப்பில் டெய்லி கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண மறந்துட்டே இருக்கோமே, தோத்துட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி என்னோட மைண்டு வந்து கண்டிப்பாக தோணும் தெரியுமா? எஸ், உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மீல் சாப்பிட்டேன்ப்பா, செம்ம திருப்தியாக இருந்தது தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு காஃபி வந்து யாராவது கொடுத்துருப்பாங்க, மேபி கடையில் வாங்கியிருக்கலாம், இல்லை நம்ம யாராவது ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. சில பேர் அதை அப்படியே ரசித்து ஒவ்வொரு சிப்பையுமே ரசித்து ருசித்து வந்து குடிப்பாங்க. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, லாங் ட்ரைவை என்ஜாய் பண்ணுவாங்க, மழை வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்க, வெயில் வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே. நம்ம யோசிப்போம், எப்படி இவங்க மட்டும் எல்லாத்தையும் ரசித்து ரசனையோடவே இருக்கிறாங்க அப்படின்ட்டு, உங்களுக்குலாம் போரே அடிக்காதா அப்படின்னு. பட் அப்படியும் இருக்காங்க. பட் நமக்கு எல்லாமே இருந்தாலுமே கூட இன்னும் எனக்கு பத்தலை, இன்னும் எனக்கு மைண்ட் வந்து சரியாக இல்லை, இன்னும் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னே நினச்சிட்டு இருக்கோம்ல, எனக்கே சில நேரங்களில் வந்து தோணும் நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் சொல்கிறனால நானும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு இருந்தோட்டு எனக்குமே நினைக்காதீங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸ்டில் நம்மளை மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போது நீங்கள் எங்கேயாவது போயிட்டுருக்கீங்கன்னா சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில், அங்கேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐம் சாரி. அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dunya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யக்கோரி சட்டப்பேரவையில் தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு பாஜக உறுப்பினர் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து அமைச்சர் அருண் ராஜ் உரையாற்றினார். மருத்துவக் கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி. அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொருவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றார். தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாணவர்கள் எதிர்காலம், கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றுக்கு எதிரானது நீட் என்று அவர் கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று திமுக எம்எல்ஏ முத்துராஜா இன்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். சிஜேபி போராட்டத்திற்கு தாவிக்கா நேரில் சென்று ஆதரவு அளித்ததா என்று அவர் வினவினார். சிஜேபி போராட்டத்துக்கு டெல்லி சென்று திமுக ஆதரவு அளித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீட் விலக்கு மசோதாவுக்காக நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடர்ந்தது என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் FCRA மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பாஜக தவிர பிற கட்சிகள் அனைத்தும் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அமைச்சர், FCRA விதிமுறைகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களின் செயற்பாட்டையும் பாதிக்கும். இந்த சட்டத்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவர். இந்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். இந்த மசோதா தொடர்பாக மாநில அரசுகளுடன் மத்திய அரசு விரிவாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்றார். தாவிக்கா ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் 20,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கியுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதே நிலை தொடர்ந்தால் இந்த ஆட்சி முடியும் போது 10 லட்சம் கோடி கடன் என்பது 20 லட்சம் கோடியாக உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் நிதி மேலாண்மையை சரிசெய்யும் திட்டங்கள் இல்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்கள்

0: கவர்ச்சி வார்த்தைகளை உள்ளன என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் மழை நீர் வீணாகாமல் தடுக்கலாம் என்று அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,000 கோடிதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நிதிநிலை அறிக்கையில் பயிர்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றம் என்று சௌமியா அன்புமணி கூறினார். அதிக தடுப்பணைகளை கட்டலாம், குறைந்தது 30 தடுப்பணைகளையாவது கட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். ஏரி குளங்களை தூர்வாரினால் விவசாயத்துக்கு தண்ணீர் போதும் என்றும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றும் சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2024 ஜூனில் இந்த பெயர் மாற்றம் தொடர்பாக கேரள மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மத்திய உள்விவகாரத்துறைக்கான இணை மந்திரி நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் கேரள மசோதா 2016 என்ற கேரள மாநிலத்துக்கான பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை நேற்று தாக்கல் செய்து பேசினார். இந்த மசோதாவுக்கு அவையில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தொடர் முடக்கம் குறித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கவலை தெரிவித்த நிலையில் நாடாளுமன்றம் சுமூகமாக இயங்க எதிர்க்கட்சிகளின் 3 கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற முடக்கம் குறித்து பேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. எங்களுக்கு 3 குறிப்பிட்ட பிரச்சினைகள் இருக்கின்றன. முதலாவது, டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் மீது நடந்த தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூடு தொடர்பானது. அந்த நடவடிக்கைக்கு உத்தரவிட்டது யார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். அதன் நிமித்தமாக அவையில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். 2வது, ராமர் கோயில் காணிக்கை திருட்டு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். 3வது, மாணவர்கள் மீதான தடியடி, துப்பாக்கிச்சூடு மற்றும் காணிக்கை திருட்டு விவகாரங்கள் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோர வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இந்தியாவில் தற்போதைய காகித நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் மதிப்பு கொண்ட தலா 100 கோடி எண்ணிக்கையிலான பாலிமர் நோட்டுகளை அச்சிட்டு கள சோதனைக்கு உட்படுத்த அரசு அனுமதி அளித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாநிலங்களவையில் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் அவர் இதனை தெரிவித்தார். இந்திய ரிசர்வ் வங்கி முன்வைத்த கோரிக்கைக்கமைய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். RBI தகவலின்படி இந்த பாலிமர் நோட்டுகள் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள காகிதத்திலான ரூபாய் நோட்டுகளுடன் பயன்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இதற்கான மூலப்பொருள் கொள்முதல் ஆரம்ப நிலையில் உள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. எனவே இப்போதைக்கு பாலிமர் நோட்டுகள் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்ற கால நேரத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இலங்கை செய்திகள். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது குறித்து இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்து முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு மையத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையில் போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சில தரப்பினரால் யோசனைகள் முன்வைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதுகுறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என்று கூறினார். இப்பிரச்சினையின் தீவிர தன்மை குறித்து கலந்துரையாடும் போது சில தரப்பினரிடம் இருந்து வந்த ஒரு யோசனையே இதுவென்று தெரிவித்தார். அதை எவ்வாறு செய்வது என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவோ அல்லது உடன்பாடோ எட்டப்படவில்லை. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் குறித்து பேசப்படும் போது பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் ஒரு யோசனை மட்டுமே இதுவென்று அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வணிக ரீதியாக இசையை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு புதிய கட்டண விதிமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகம் இசை உரிமைகளை கூட்டு முறையில் நிர்வகிப்பதை ஒழுங்குபடுத்தும் புதிய வழிகாட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய உணவகங்கள், கேஃபேக்கள், ஹோட்டல்கள், ஷாப்பிங் மால்கள், உடற்பயிற்சி மையங்கள், விமான நிறுவனங்கள், வானொலி நிலையங்கள், தொலைக்காட்சி நிலையங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் வணிக நோக்கத்துக்காக இசையை ஒலிபரப்பும் நிறுவனங்கள்.

0: உரிம கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. போர் அல்லது அமைதி இல்லாத நிலையில் மத்திய கிழக்கு நீடிக்க முடியாது என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். இந்த பிராந்தியம் முடிவில்லாத போர் மற்றும் அமைதி இல்லாமல் இருக்கும் நிலையில் தொடர முடியாது என்றார். அதன் நிலைத்தன்மைக்கும் அங்கு வாழும் மக்களின் எதிர்காலத்துக்கும் தெளிவான பார்வையும் தெளிவான வழிகாட்டுதலும் தேவை என்று கூறினார். தெளிவான மற்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் நீடித்த நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதை இலக்கு என்று கூறினார். அடுத்த கட்டத்தை பலவீனமான அடித்தளங்களின் மீதும் சர்வதேச சட்டத்திலிருந்து விலகிய ஏற்பாடுகளின் மீதும் உருவாக்க முடியாது என்று கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
0: சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாதுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சிரியா உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாதுக்கு அவர் நீதிமன்றத்தில் இல்லாத நிலையில் அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2024 டிசம்பரில் அசாதின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து தனது குடும்பத்துடன் டமாஸ்கஸில் இருந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு தப்பிச் சென்றார். இதன் மூலம் அவரது குடும்பம் சிரியாவில் சுமார் 50 ஆண்டுகளாக தொடர்ந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது. அசாதின் உறவினரும் தெற்கு சிரியாவின் தரா மாகாணத்தின் முன்னாள் அரசியல் பாதுகாப்பு பிரிவு தலைவருமான அதிப் நஜீபுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 224 உயர்ந்தது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 500 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கி காணாமற் போனவர்களை மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. கொலம்பியாவில் 7.4 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தினால் கிப்தோ உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள கட்டிடங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகர் நகரங்களிலும் உணரப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து நாட்டில் உள்ள 6 விமான நிலையங்களில் வணிக விமான சேவைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக நிறுத்துவதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்தது. இதற்கமைய பெரெய்ரா, மனிசாலிஸ், கிப்தோ, அர்மேனியா, கார்டாகோ, புயனா வெந்தூரா ஆகிய விமான நிலையங்களின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவுக்கு 15.5 மில்லியன் டாலர் நிவாரண பொதியை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் தற்போது போர்ச்சுகல் T20 அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் ஆஸ்திரேலிய அணிக்காக 4 டெஸ்ட், 16 ஒருநாள் மற்றும் 24 T20 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஆனால் இந்த வாரம் 39 வயதான அனுபவம் மிக்க சகலத்துறை ஆட்டக்காரரான மாய்சஸ் ஹென்ரிக்ஸ் போர்ச்சுகல் அணியின் தலைவராக களமிறங்குகின்றார். முதன்முறையாக T20 உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும் முயற்சியில் போர்ச்சுகல் அணி விளையாடுகின்றது. ஹென்ரிக்ஸ் போர்ச்சுகலின் மடைரா தீவில் பிறந்தவராவார். உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் இந்த தீவில் பிறந்தவராவார். ஹென்ரிக்ஸ் குடும்பம் ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்திருந்த நிலையில் அவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்காக இதுவரை விளையாடி இருந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home.

நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நினைக்கல, அது தமிழ் FM. நீங்க பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: பாண்டு பேபி,

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Inga Nanda King, naa podradhu dhaan paattu. Adha kap chipunu kettu enjoy pannadho. Hukum, Tamil FM ka hukum.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் கம்யூனிட்டியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ
1: ஹுக்கோ. அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Yo qué sé, boludo, esto es
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காற்று விடுக்கு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. 89.4.
4: I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.